காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய தினமும் கூட ஏராளமான அன்பான உறவுகள் தங்களுடைய அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சொல்லி கொழும்பு வாய்ந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய் சகோதரி, இனிய காலை வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி முருகேஷ் தியகட வட்டவழியிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனிய காலை நேர வணக்கம் சொல்லி சந்திவெளியிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிய காலை நேர வணக்கம். நான் யோகராஜா தெல்தேனியிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனி கால நேர வணக்கம் சகோதரி, விடியல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம் சொல்லி ஆரம்பத்திலிருந்து ரத்னராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி வேல்சாமி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிஸ்டர், இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சப்ரீனா ஃபுட் செல்வா நாராயண்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சொல்லி சிவா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி யோகேஸ்வரன் தர்ணிகல ஸ்ரீவாணி சைவ உணவகத்திலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் பாடல் தாருங்கள். மனைவி கௌரி, கமிதா ஸ்ரீ, ஹம்சிதா ஸ்ரீ, தன்யா ஸ்ரீ, அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள். நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி கால நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடியிலிருந்து சக்கீலா சந்திரசீகரமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிஸ்டர், நலமா நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி மாளிகாவத்து சந்திரகுஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இனி கால நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய தினம் பெருமை மிக்க தினமாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி வாழச்சேனையிலிருந்து குணபாலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

0: தமிழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கும் வசந்தம் FM 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 மே மாதம் 14 தேதி வியாழக்கிழமை. இன்று பிரதோஷ விரதமாகும். இன்றைய நாளுக்கான சுப வழிகளாக நல்ல நேரம் காலை 7:23 முதல் 8:53

விருட்சிகம் வெற்றி, தனுசு உதவி, மகரம் நன்மை, கும்பம் நிறைவு, மீனம் புகழ். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பயம், ரிஷபம் பரிவு, மிதுனம் ஓய்வு, கடகம் சினம், சிம்மம்

நூற்றிரண்டு தசம் ஆறு நூற்றிரண்டு தசம் எட்டு அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் வெடிகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்று தினத்தின் கூட ஏராளமானவர்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரம் வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லி கொஸ்லந்தையில இருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லி ரமேஷ்காந்தன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேரம் வணக்கம் அன்பின் கிணி அறிவு பாலினி ஸ்ரீ ஸ்ரூபி அவர்களை நிகழ்ச்சி சிறக்கட்டும். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சிவரத்னம் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காலை நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியுடன் சொல்லி பண்டாரவள்ளி வினோதன், வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி வந்துக்கொள்ள சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லி பசரியோர் ஏஎஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, இனி காலை நேர வணக்கம் டிக்கோயா பொலியாவத்திலிருந்து போல் வீண், நாங்களும் பிடிகர் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். மனைவி ரோனிகா, மகள் டென்ஷிலா, இருவரையும் இணைத்துக் கொண்டு பாடத்தாருங்கள் சொல்லி அன்பான வணக்கம் சொல்லி. மற்றும் நிர்மலா பாலா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய்மா, அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி வாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, வசனம் சொந்தங்கள், முகநூல் நண்பர்கள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி பூனாக்கள் இருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சீரான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி
1: வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் அலுவலக தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாளடைகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் பற்றி பார்க்கலாம். செய்தி பார்வையோடு எம்எஸ்எம் இர்ஃபான். சீரற்ற காலநிலையின் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 11 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு 62 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதான செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான தகவல்கள் இதில் கபிலவின் மரணம் தொடர்பான தகவல், அவருடைய கைபேசி அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட இருப்பதான செய்தியோடு சேர்த்து தாங்கிக் கொள்ள முடியாத மன அழுத்தத்திலே அவர் இருந்தார் என்பதான தகவலையும், அவருடைய மைத்துனரான அரவிந்த் டி சில்வா குறிப்பிட்டிருப்பதான செய்திகளும் இவ்வாறு தரப்படுகின்றன. இதனிடம் மோசடிகளை தடுக்க மத்திய வங்கியும் நிதியமைச்சும் இணைந்து நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும், இதற்கு பிறகு ஏற்கனவே இடம்பெற்ற தவறுகள் இடம்பெறாது என்பதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான செய்திகள். இதனிடம் யாபஸ் கொள்ளுணு விவகாரம் தொடர்பில் மஹிந்த பிரியங்கர் ஆகியோரின் வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதான செய்திகளும் இவ்வாறு தரப்படுகின்றன. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்பதான முக்கியமான ஒரு செய்தியும் தரப்படுகிறது. தமிழக சட்டசபையில் தாவைக்கா இப்பொழுது தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. நேற்றைய தினம் இடம்பெற்ற சட்டசபை அவரின் போது அது தொடர்பான தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதனிடம் ஜனாதிபதி தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட நூரலிய மாவட்ட மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள், அவர்கள் முழுகுடியேற்றத்திற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடுகிறார். அது தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தொடரும் மடைமழை, மக்கள் பெரும் சிரமம், பல பகுதிகளில் வெள்ளம், மண் சரிவு அபாயம், மக்களை விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் என்பதான தகவலாகவே இதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி, இதிரி பெய ஹத்லி சட்டத்தம் மகவெசி என்பதான செய்தி, வெடிமெவெஸ் கஸ்பேவட்ட என்பதான தகவலையும் நாங்கள் அருண பத்திரிகையினூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கஸ்பேவ பகுதியில் தான் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. இதனிடம் 53 பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பகுதிகளில் மண் சரிவு அபாயம் இருப்பதாகவும், அதனிடத்தில் 35 நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் வெள்ள நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருப்பது செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கூடியது. அருணபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, இதனிடம் லங்காதீப பத்திரிகை இது தொடர்பான தகவலை இவ்வாறு தருகிறது. தி ஸ்ரீ கெக்கலோட்ட நாய அவதானமாக பவுல் ஹெட்டதுக்க தி சிய துணக் பீடாவட்ட என்பதாக இந்த செய்திகள் இவ்வாறு ஒரு பத்திரிகைகளிலும் தொடர்ந்து செல்கின்றன. எனவே இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள தாழமுக்க நிலை நாட்டை விட்டு நகர்ந்து அடுத்த 48 மணி காலங்களில் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. தாழமுக்கத்தின் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் நிலவும் மழையுடனான காலநிலை அடுத்த 2 நாட்களுக்கு தொடரும் என்றும் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ரத்னபுரி, காலி, மொனராகலை மற்றும் வட்டக்களப்பு ஆகிய 4 மாவட்டங்களில் 62 குடும்பங்களைச் சேர்ந்த 203 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கூறலை பற்றி தெற்கு பிரதேச செயலக பிரிவில் இந்த மரணம் பதிவாகியுள்ளதாக அடுத்த முகாமை துறையம் தெரிவிக்கிறது. 17 பேர் தற்போது பாதுகாப்பான தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 39 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிடுகிறது. தொடர்ச்சியான மழை காரணமாக மிகுந்தலை நகரத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. அத்தோடு கொழுமின் பல வீதிகளிலும் நீரில் மூழ்கின. திகிவள, பிலியந்தல, பாத்ரமுல்ல, மொரட்டுவ, கெஸ்வே மற்றும் பானதுரை உள்ளிட்ட பல பகுதிகளில் வீதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். வெள்ளவாய பிரதேசத்திற்குட்பட்ட மக ஆரகம உல்கந்தே என்ற பிரதேசத்தில் பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதன் அபாய நிலைமை தொடர்பில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முடராகலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறுகிறது. அத்தோடு வெள்ளவாய அலிகொட்டாருவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையால் வெள்ளவாய வேவெல்ல கந்துர வீதி நீரில் மூழ்கிய வழியுடனான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு சபரகம, மத்திய, தெற்கு, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சபரகம, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில், காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் கூறியிருக்கிறது. மேற்கு மற்றும் சபர்கம மாகாணங்களிலும் புத்தளம் காலி மற்றும் வாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எச்சரிக்கப்படுகிறது. அதேவேளை வட மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று புதன்கிழமை காலை 6:30 மணி வரையிலான கடந்த 24 மணி காலங்களில் நாட்டின் பல பாகங்களிலும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தின் கெஸ்பே பகுதியில் அதிகப்படியாக 204 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. இதனைத் தவிர கம்பா மாவட்டத்தின் வேங்குட பகுதியில் 145.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் ரத்னபுரி மாவட்டத்தில் கிளிமலை பகுதியில் 121 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியிருக்கிறது. கம்பஹாவின் வாத்துப்பிட்டி வளைவில் 105.5 மில்லிமீட்டர், காலியின் தேவிதுர தோட்டம் பகுதியில் 102.5 மில்லிமீட்டர் மழை, களுத்துறையின் பண்டாரகவ பகுதியில் 102.5 மில்லிமீட்டர் மற்றும் ஹோரணையில் 101.5 மில்லிமீட்டர் ஆகிய பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் தொடர் மழை காரணமாக நாட்டின் 9 மாவட்டங்களுக்குட்பட்ட பல பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கு மண்சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் நேற்று காலை 9 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை இன்று காலை 9 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்படுகிறது. காலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் களுத்துறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அகலவத்த, பதுரலிய, மதுகம, ஹொரண மற்றும் வல்லாவிட்டு ஆகிய பகுதிகளில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. கண்டி மாவட்டத்தில் பசுபாகி கோரலே, யாற்றினூர, உடபலாத்த, பாத்தஹேவாகெட்ட, பான்வில, கங்க இகல, அதிரத்தில் கங்கவட்ட கோரலே மற்றும் அக்குருணை ஆகிய பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. ரத்னபுரி மாவட்டத்தில் பெல்மதுல்ல மற்றும் ரத்னபுரி ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் பண்டாரவல, ஹாலியல மற்றும் பசரை ஆகிய பகுதிகள், காலி மாவட்டத்தில் தவலம, எல்பிட்டிய மற்றும் நியாகம பகுதிகள், களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய மற்றும் புலசிங்கர, கண்டி மாவட்டத்தின் பூஜாபிட்டிய, தும்பனே, அதிரத்தில் தெல்தோட்ட, துளுவ, உடுனுவர, ஹதர்லியத்த மற்றும் ஹரிஸ் பத்துவ, கேகாலை மாவட்டத்தில் புலத்கோபிட்டிய, மாவனல்ல, கேகாலை, அரணாயக, யாற்றியாந்தோட்ட, வரக்காப்புல, ரம்புக்கன, குருநாகலில் ரிதிகம, மாத்தளை மாவட்டத்தில் ரத்தொட்ட, நாவுல மற்றும் அம்பன்கங்க கூரளி, மாத்தளை மாவட்டத்தில் பிட்டபெத்தர, முனராகலை மாவட்டத்தில் வெள்ளவாய், பாத்தல் குமர மற்றும் பிபில, நுரளியா மாவட்டத்தில் நோவு, டம்பகம்புவ, கூரளி மற்றும் கொத்மலை மேற்கு, ரத்தினபுரி மாவட்டத்தில் ஹெலிகுட, கலவான, குருவிட்ட, கொடக்கவெல, கிரியல்ல மற்றும் ஆயகமா பிரதேச பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே பிரதானமாக சுருக்கமாக கூறுவதானால் கிட்டத்தட்ட 53 பிரதேச பிரிவுகளில் இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே பிரதானமான தகவல். ஒரு பக்கம் அத்தியாவசிய சேவைகள் முடங்கியிருக்கின்றன, இன்னும் ஒரு பக்கத்தில் பல இடங்களில் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. எனவே புத்தளம் மாவட்டம் பல வழிகளில் பாதிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியாகியிருப்பதையும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. எனவே இந்த இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் தொடர்ந்தும் நிலவும் என்று வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்கூறியிருப்பதும் அதற்கமைய 48 மணி நேரத்துக்கு இந்த தாளமுக்கம் இலங்கையிலிருந்து படிப்படியாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருப்பத செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம். இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் தான் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பணிப்பாளர் நாயகம் கூறும்போது, தற்போது நிலவரப்படி கடற்றொழில் நடவடிக்கைகளுக்கு நாம் முழுமையான தடையை விதிக்கவில்லை என்றும், இருப்பினும் கடலோரப் பகுதிகளில் சிறுபடைகள் மூலம் மீன்பிடியில் ஈடுபடுவோர் வானிலை அறிக்கைகள் குறித்து தொடர்ச்சியான அவதானத்துடன் இருக்க வேண்டும், கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டால் உடனடியாக பாதுகாப்பாக கரை திரும்புகிறோமா அல்லது கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்கிறோம், கடலுக்கு புறப்படுவது முதல் மீன்பிடியில் ஈடுபடும் நேரம் மற்றும் மீண்டும் பாதுகாப்பாக கரைக்கு திரும்பும் வரை முழுமையான காலப்பகுதியிலும் உயிர்காப்பு அங்கிகளை அதாவது லைஃப் ஜாக்கெட் அணிந்திருப்பது கட்டாயமாகும். எனினும் பல நாள் மீன்பிடி கலன்கள் வலிமை போன்று துறைமுகம் வெளியேறவும் கரை திரும்பவும் முடியும். வளிமண்டல திணைக்களம் மற்றும் கடற்துறை திணைக்களம் ஆகியவற்றின் அவ்வப்போது வெளியிடப்படும் வானிலை அறிவிப்புகள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தி தமது உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கும் வகையில் செயற்படுமாறு அனைத்து மீனவ சமூகத்தினரையும் திணைக்களம் கேட்டுக் கொள்கிறது என்பதான தகவலை இவ்வாறு அதன் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதனிடத்தில் புத்தளம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு நிலைமை காரணமாக புத்தளம் வீதியினுடைய ரயில் போக்குவரத்து சிலாபம் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் கூறுகிறது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக புத்தளம் ரயில் நிலைய வீதி தில்லையடி பிரதேசத்தில் பல்வேறு இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அதேபோன்று நீர்மட்டமும் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிற நிலைமையின் காரணமாக நேற்று மற்றும் இன்று அப்புத்தளம் ரயில் வீதியில் ரயில் போக்குவரத்து சிலாபம் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்படுகிறது. அதற்கமைய நேற்று புத்தளம் அலுவலக ரயில் மற்றும் ஏனைய சகல ரயில்களும் கொழும்பு கோட்டிலிருந்து சிலாபம் வரை மாத்திரம் பயணித்துள்ளதோடு இன்று காலை பாரதியந்த ரயில்கள் சிலாபம் ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும். தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு சிலாபம் மற்றும் புத்தளத்துக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும். நீரில் மூழ்கிய வெளிப்பண்ண வீதி, தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, வெளிப்பண்ண இடைநுழைவு, கொழும்பு திசைக்கான நுழைவு, இலகரக வாகனங்களின் போக்குவரத்துக்காக நேற்று தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. குறித்த நுழைவுப்பகுதியில் நீரில் மூழ்கியமையினால் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்திருக்கிறது. வளிமண்டல வேலை திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் ஏற்படக்கூடிய அடுத்த நிலைமையை குறைத்துக் கொள்வதற்கும் முகாமைத்தும் செய்வதற்காக 117 என்ற அவசர இலக்கத்துக்கு அழைத்து மேலதிக தொழில்நுட்ப உதவிகளை தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறு அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இவ்வாறு கூறியிருப்பதான தகவலும் பிரதானமான செய்தியாக அமையப்பெறுகிறது. இந்த தகவலோடு சேர்த்து இவ்வாறான ஒரு மழை வீழ்ச்சி பதிவாகிற சந்தர்ப்பத்திலேயே அனைவருக்கும் தித்வா சூறாவளி ஞாபகம் இருக்கும். அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை மக்கள் மறக்கவில்லை. எனவே அதனுடைய பாதிப்பினுடைய வெளிப்பாடுகள் இன்னும் தொடர்கின்றன. பல மக்கள் இன்னும் முறையாக மீள்குடியேற்றப்படவில்லை என்கிற ஒரு நிலையில் ஜனாதிபதி பிரதானமாக இந்த தித்வா சூறாவளி காரணமாக இவருடைய இறுதிக்குள் இது தொடர்பான திட்டங்களை நிறைவேற்றுமாறு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். தினகரன் பத்திரிகை இது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது. தித்வா சூறாவளி வீடுகளை இழந்த நூரலியா மாவட்டம் பாதிக்கப்பட்ட தோட்ட மக்கள் மூழ்குடியேற தற்காலிக வீடுகள் நிரந்தர வீடுகள் கட்டி முடிக்கப்படும் வரை ஏற்பாடு செய்து கொடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் அறிவுறுத்தல் என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. எனவே இந்த தரப்பினருக்கு எவ்வாறான நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பிலான ஒரு முழுமையான அறிவித்தல் ஜனாதிபதியினூடாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வீடுகளை இழந்து கூடாரங்களில் வசிக்கும் தோட்ட மக்கள் தற்போதுள்ள மழைக்காலத்துடன் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீள்குடியேற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதற்கான காணி ஒதுக்கீட்டு பணிகளை விரைவுபடுத்துங்கள். அந்த காணிகள் நிரந்தர வீடுகள் கட்டப்படும் வரை அவ்விடத்திலேயே தற்காலிக விடுமுறை விரைவாக அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் அதிகாரிகளுக்கு இவ்வாறு அறிவுறுத்தி இருக்கிறார். தித்வா சூறாவளியால் வீடுகளை இழந்த ரொலியா மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அங்கு விஜயம் செய்திருந்தார். அந்த வகையில் முதலியா மாவட்ட செயலகத்தில் விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற போது தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களுக்கான இழப்பீடு வழங்குதல், வர்த்தக நட்டீடுகளை வழங்குதல், வீடுகள் மற்றும் பொதுமக்களுக்கான இயல்பு வாழ்க்கை வளமைக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராய்ந்து ஜனாதிபதி மீள்குடியேற்றம் மற்றும் காணி அடையாளம் காணும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் பிரதேச செயலக மாவட்ட ரீதியாக தனித்தனியாக கேட்டறிந்திருக்கிறார். எனவே தித்வா சூறாவளி காரணமாக நூரலியா மாவட்டத்தின் அமுகபுவ நூரலியா நோவோட் அதினத்தில் நெல் தண்டாகின கொத்மலை மேற்கு தலவாக்கல வலப்பன மதுரட ஹங்குரகேத்த மற்றும் கொத்மலை கிழக்கு ஆகிய 10 பிரதேச பிரிவுகளிலும் 18,166 குடும்பங்களைச் சேர்ந்த 61,133 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இதில் தோட்டப்பகுதிகளில் 675 வீடுகளும் கிராமப்புறங்களில் 1,565 வீடுகளும் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. எனவே தோட்டப்பகுதிகளில் 612 வீடுகளும் கிராமப்புறங்களில் 153 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்தன. அத்துடன் 93 உயிரிழப்புகளும் பதிவாகியிருக்கின்றன. மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி இங்கு விரிவாக ஆராய்ந்திருக்கிறார். வீடுகளை இழந்து கூடாரங்களில் வசிக்கும் தோட்ட மக்கள் தற்போதுள்ள மழைக்காலத்துடன் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவர்களை மீள்குடியேற்றுவதற்கு முன்னுரிமை அளித்து செயல்படுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கான காணி ஒதுக்கீட்டு பணிகளை விரைவுபடுத்துமாறும் அந்த காணிகளில் நிறைந்த வீடுகள் கட்டப்படும் வரை அவ்விடத்திலேயே தற்காலிக விடுமுறை விரைவாக அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு ஜனாதிபதியினால் இவ்வாறு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் பிரதானமான தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. இதனிடம் இந்த தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி கூறும்போது 500 பில்லியன் ரூபாய் நிவாரண நிதியாக இருக்கிறது. எனவே இந்த நிதியை பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் அப்பிரதேசங்களையும் மேம்படுத்துவதற்கான பயனுள்ள முறையிலும் வினைத்திறனாகவும் பயன்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பு என்னும் இவருடைய இறுதிக்குள் அந்த அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். எனவே ஜனாதிபதியினுடைய கருத்தும் அதனிடத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் ஜனாதிபதி நூரலியா மாவட்ட செயலகத்தில் வைத்து குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த மாதம் எரிபொருள் இறக்குமதி செலவு 522 மில்லியன் டாலர்களாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்துடன் ஒப்புகையில் எரிபொருள் இறக்குமதி 6 மடங்குக்கும் அதிகமாக அதிகரித்திருக்கிறது. பெரும் சவால்களுக்கு மத்தியிலேயே பொருளாதாரத்தை முகாமைத்தும் செய்ய வேண்டி இருப்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தரவுகளின்படி 1 லிட்டர் டீசலின் அடக்க விலை சுமார் 720 ரூபாவாகும். ஆனால் நாம் அதனை 392 ரூபாவுக்கே வழங்குகிறோம். அரசாங்கம் 100 ரூபாய் சுமையை ஏற்கிறது. அப்போது கூட கூட்டுத்தாபனத்துக்கு 492 ரூபாவை கிடைக்கிறது. கடந்த கால அரசாங்களின் முறையற்ற முகாமைத்துவத்தால் ஏற்பட்ட 84 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை அரசாங்கம் திரைசீனூடாக பொறுப்பேற்றிருக்கிறது. மின்சார கட்டணத்திலும் இதே நிலைமைதான் காணப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வால் மின்சார உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மின்சார கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்ட போதிலும் 95% அதிகமான மக்களுக்கு அந்த அதிகரிப்பு பாதிக்காத வகையில் நாம் சலுகைகளை வழங்குகிறோம். இவ்வாறாயினும் பெட்ரோல் கூட்டுத்தாபனம் மற்றும் மின்சார சபை ஆகியவற்றுக்கு தொடர்ச்சியாக திரைசிலிருந்து பணம் வழங்கி அவற்றை முன்னெடுத்துச் செல்ல முடியாது. அவை வினைத்திறன் மிக்கதாக மாற்றப்பட வேண்டும். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் இலக்கை எமக்கு உள்ளது. ஏனெனில் அதிக விலைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யப்படும் போது பழைய நுகர்வு முறையை தொடர்ந்தால் டொலர்கள் வெளியேறும், அதிக அளவு அதிகரிக்கும். எனவேதான் நுகர்வை குறிப்பிட்ட அளவு குறைக்கும் நோக்கில் சில தீர்மானங்களை எடுத்துள்ளோம். எரிபொருள் தொடர்பான தீர்வுகளை விரைவில் வழங்க முயற்சிப்போம் என்பதாக ஜனாதிபதி இங்கு மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அந்த விடயத்தோடு சேர்த்து இந்த தித்வா சூறாவளியோடு தொடர்பட்டு ஜனாதிபதியினால் பிரதானமாக மாத்துல வீர கெட்டிப்புல மண்டபத்தில் நேற்று முன்தினம் முற்பகல் ஒரு விசேட ஒருங்கிணைப்பு கூட்டமும் இடம்பெற்றது. அதன்போது ஜனாதிபதி கூறுகையில், எனவே சட்டமானது அரசு அதிகாரிகள் தமது கடமைகளை சரியாக செய்வதற்கு எவ்விதத்திலும் தடையாக இருக்காது என வலியுறுத்திய ஜனாதிபதி, சட்ட கட்டமைப்புக்குள் நின்று கொண்டு அரசாங்கத்தின் நிதியை மிகவும் திட்டமிட்ட முறையில் பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முழு அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு அனைவரையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களுக்கு நஷ்டஈடு வழங்குதல், வீடுகள் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை மற்றும் அதிக முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி இதன்போது விரிவாக ஆராய்ந்திருக்கிறார். இது மாத்தல வீர கெப்பட்டிபுல பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 25,000 ரூபாய் மற்றும் 50,000 ரூபாய் கொடுப்பனவுகள் மற்றும் மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் கொடுப்பனவுகள் மாத்தலை மாவட்டத்தில் தற்போது முழுமையாக வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அனர்த்த நிலைமை காரணமாக மாவட்டத்தில் 254 வீடுகள் முழுமையாகவும் 3,129 வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளன. மதிப்பீடின்றி நஷ்டஈடு வழங்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் தற்போது நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இனி வீடுகளுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதிக அபாயமான பிரதேசங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் அங்கிருந்து வெளியேற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி, அதற்கான சட்டங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியதோடு அவர்களை விரைவாக வேறு இடங்களில் குடியேறுவதை பிரதான பணியாக கருதுமாறும் அதிகாரிகளுக்கு இவ்வாறு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிற. எனவே தித்வா சூறாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி நிவாரணம் சென்றிருக்கிறதா, எனவே அவர்களுடைய மூழ்கூடிய நடவடிக்கைகள் பூர்த்தியடைந்திருக்கிறது என்பது தொடர்பில் ஜனாதிபதியினால் இவ்வாறு ஆராயப்பட்டிருக்கிறது என்பதான தகவலை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் மற்றும் ஒரு தகவல் குறித்தும் அவதானத்தினை செலுத்தலாம். தேயிலை துறைசார் ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய சம்பள முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. எனவே இது ஒரு முக்கியமான செய்தியாக அமைகிறது. கமநல சேவைகள், கமநல காப்புறுதி சபையும், பெருந்தோட்ட சமூக உட்கட்ட வசதிகள் அமைச்சும் தேயிலை கைத்தொழிலுடன் இணைந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இதன்போது தேயிலை தோட்டத்துடன் இணைந்த மற்றும் தேயிலை தொழிற்சாலைகளுடன் இணைந்த சேவைகளின் நபர்களுக்கு இந்த ஓய்வூதிய சம்பளம் தொடர்புடக்கூடியதாக இருக்கும். எனவே இதன்போது பங்களிப்பாளர் நிதி எழுமைக்கு அமைவாக இந்த ஓய்வூதிய சம்பள யோசனை முறையில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஓய்வூதிய சம்பள திட்டத்தின் கீழ் 18 வயதில் பங்களிப்பு செய்யும் நபர் ஒருவருக்கு ஒரு காலாண்டுக்கு 600 ரூபாய் செலுத்துவதானால் அவருக்கு 60 வயது பூர்த்தியடையும் போது 5,000 ரூபாய் ஓய்வூதிய சம்பளமாக பெற்றுக் கொள்ள முடியும். இந்த முறையில் செலுத்தப்படும் தவணை கட்டத்தின் அடிப்படையில் 15,000, 20,000, 25,000 போன்ற மாதாந்த ஓய்வூதிய சம்பளத்தை பெற்றுக் கொள்வதுடன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தமது விருப்பத்துக்கிணங்க அதனை அதிகரிக்கக்கூடிய ஓய்வூதிய சம்பளம் ஒன்றை தயாரிப்பதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. மேலும் ஓய்வூதிய சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் பங்களிப்பாளர் அவசர அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்தால், முழுமையான அல்லது பகுதி அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டால், மரணமடைந்தால் வாழ்க்கை

செலுத்தலாம். பிரஜாசக்தி திட்டங்களை நவம்பருக்குள் நிறைவு செய்ய பிரதமர் ஹரிணி ஆலோசனை என்பதாகவே இந்த செய்தியை நாம் அவதானிக்கிறோம். வறுமை ஒழிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் பிரஜாசக்தி திட்டத்திற்காக 1036 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்திட்டங்கள் அனைத்தையும் 2026 நவம்பர் 30 தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இதேவேளை அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது மக்களின் நடைமுறை ரீதியான தேவைகளை கருத்தில் கொண்டு அவற்றை செயற்படுத்துமாறும் உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். கொழும்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கொழும்பு மாவட்ட திட்டமிடல் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமரால் இந்த கருத்தை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் நிதியமைச்சர் ஆர்ச்சன நாணயக்கார பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிசிசாலி, கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான லட்சுமண் நிபுணராஜ், பாராளுமன்ற உறுப்பினர்களான சமன்மலை குணசிங்க, அசித்த நிரோஜன, கொழும்பு மாவட்ட செயலாளர் கினிகே பிரசன்ன ஜானகுமார் உள்ளிட்ட மக்கள் பிரதிகளும் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டார்கள். 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பல அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதோடு கிராமப்புற வீதி அபிவிருத்தி, வறுமை ஒழிப்பு மற்றும் உட்கள் வசதிகளை அபிவிருத்தி செய்தல் ஆகியவற்றிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பரவலாக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டுக்காக 195 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு மாவட்டத்தை பிரித்துப்படுத்தும் பாராளுமன்ற இதற்கான தமது முன்மொழிவுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கமைய பிரதேசாளர்கள் ஊடாக ஏற்கனவே 240 திட்டங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதோடும் 127 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 126 திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் வீதி வலையமைப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு இதில் அபாயகரமான இடங்களில் பாதுகாப்பு வேலைகள் மற்றும் சமிஞ்சை பலைகளை நிறுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படவுள்ளது. மேலும் 2027 ஆண்டு இலக்காக கொண்டு கிராமப்புற பாலங்களை நிர்மாணிப்பதற்காக 100 மில்லியன் ரூபாயும் 50 கிலோமீட்டர் நீளமான வீதிகளை அபிவிருத்தி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக உத்தியோகத்தர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வறுமையை ஒழிக்க நோக்கில் முன்னெடுக்கப்படும் பிரஜாசக்தி திட்டத்துக்காக 1036 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு அத்திட்டங்கள் அனைத்தையும் 2026 நவம்பர் 30 தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு பிரதமர் உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அத்துடன் விளையாட்டு அமைச்சின் பங்களிப்புடன் பாடசாலை விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்தல், புத்தசாசன மற்றும் சுற்றுலா அமைச்சகங்களின் கீழ் விசேட திட்டங்களை முன்னெடுப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பது பிரதானமான ஒரு செய்தியாக அமையப்பெறுகிறது. எனவே அந்த நடவடிக்கையோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். எனவே இது பிரதமரால் முன்னெடுக்கப்படுகிற பிரஜாசக்தி திட்டம் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தை முன்னிறுத்தி எடுக்கப்படுகிற நடவடிக்கை குறித்தான செய்தியும், அசுசும கொடுப்பனவில் சிக்கல், நலமுறை நன்மைகள் சபை அறிவுறுத்து என்பதான தகவல் தரப்படுகிறது. இந்த செய்தியினை நாங்கள் தமிழன் பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். சித்திரை புத்தாண்டுக்கான விசேட நிவாரண கொடுப்பனவை விநியோகிக்கும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் 50,000 அசுசும பயனாளிகளுக்கு இரு தடவைகள் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதை நலமுறை நன்மைகள் சபை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் மேலதிகமாக வழங்கப்பட்ட 248.8 மில்லியன் ரூபாவை மே மாத கொடுப்பனவுகளிலிருந்து கழிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இது தொடர்பில் நேற்று முன்தினம் இந்த சபையால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே 1.7 மில்லியன் பயனாளி குடும்பங்களுக்கான நிவாரண கொடுப்பனவுகளை ஒருங்கிணைந்த நலன்புரி நன்மைகள் தகவல் அமைப்புக்கு வெளியே கைமுறையாக முன்னெடுத்தபோது ஒரு கோப்பு தவறுதலாக இருமுறை இலங்கை வங்கிக்கு பதிவேற்றப்பட்டதால் இந்த தவறு நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதத்துக்கான வழக்கமான அசுசும கொடுப்பனவுகள் ஏப்ரல் 10 தேதிக்குள் வெற்றிகரமாக வழங்கி முடிக்கப்பட்டன. மத்தியகிழக்கு மோதல்களால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி கருத்தில் கொண்டு ஜனாதிபதியினால் பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட விசேட புத்தாண்டு நிவாரணத்தின் கீழ் இந்த தொகைகள் வழங்கப்பட்டன. மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு 7,500 ரூபாய், ஏழ்மையான குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய், பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு 2,500 ரூபாயினை மேலதிகமாக வழங்க அரசு தீர்மானித்திருந்த நிலையில் தற்போதுள்ள ஒருங்கிணைந்த நலன்புரி நன்மைகள் தகவல் அமைப்புக்கு தகவல் அமைப்பினால் ஒரே மாதத்தில் 2 வெவ்வேறு கொடுப்பனவுகளை செயற்படுத்த முடியாது. இதனால் புத்தாண்டுக்கு முன்னர் பணத்தை வழங்க வேண்டும் என நோக்கில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நிதிப்பிரிவுகள் இணைந்து கைமுறையாக கோப்புகளை தயாரித்தன. இதன்போது ஒரு கோப்பு தவறுதலாக இருமுறை பதிவேற்றப்பட்டதால் ஏழ்மையான பிரிவைச் சேர்ந்த 49,759 பயனாளிகளுக்கு இருமுறை பணம் கிடைத்திருக்கிறது. இந்த தவறு கண்டறியப்பட்டதும் எழுதிய கொடுப்பனவுகளை முடக்க சபை நடவடிக்கை எடுத்தது. இருப்பினும் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் ஏற்கனவே அந்த பணத்தை வங்கிகளிலிருந்து பெற்றுவிட்டார்கள். இதன் விளைவாக மேலதிகமாக சென்றடைந்த 248.8 மில்லியன் ரூபாய் அந்த பயனாளிகளின் மேம்பாத கொடுப்பிலிருந்து மீள பெறப்படும் என அறிவிக்கப்படுகிறது. நலம்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் கொட்டவிலக்கு எதிர கருத்து தெரிவிக்கும் போதும் சபையின் உடனடி தலையீடு காரணமாக அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு அல்லது முறைகேடுகளோ ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவசர காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்க முயன்ற போது இதை தவறு நிகழ்ந்ததாகவும் இதுகுறித்த தவறான தவறுகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களை இவ்வாறு கேட்டிருக்கிறார்.
அந்த செய்தியோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. என் குழந்தை இறந்தவைக்கு வைத்தியர்களின் அலட்சியமே காரணம், குழந்தையை இழந்த தாய் முறைப்பாடு என்பதான செய்தியை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. எனது குழந்தை இறந்தவைக்கு வைத்தியர்களின் அலட்சியமே காரணமாக இருந்தது. எதிர்காலத்தில் இன்னும் ஒரு குழந்தை இவ்வாறு இருக்கக்கூடாது, அதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். இதற்காகவே நான் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறேன் என தனது குழந்தையை பிரசவத்தின் போது இழந்த தாயொருவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு தகவல் தெரிவித்திருக்கிறார். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில்

0: நடைபெற்ற குழந்தை உயிரிழப்பு தொடர்பில் அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட திலக்ஷிகா வசந்தன் என்ற 26 வயதுடைய தாய் ஏப்ரல் 9 தேதி பிறந்த தனது குழந்தைக்கு வைத்தியர்கள் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க தவறியதால் மரணமடைந்ததாக தெரிவித்து நேற்று திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் மருத்துவர்கள் இருவருக்கு எதிராக முறைப்பாட்டை பதிவு செய்தார். நடந்த விடயங்கள் குறித்து அவர் ஊடகங்களுக்கு கூறும்போதும், சென்ற 8 தேதி எனக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. அன்றைய தினமே நான் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன். அந்த நேரத்திலிருந்து இரத்தப்போக்கும் அடிவயிற்றில் கடுமையான வேதனையும் ஏற்பட்டது. இதுபற்றி எனது கணவரிடம் நான் கூறினேன். அவர் அதனை பொது வார்டுக்கு பொறுப்பாக இருந்த தாதியிடம் கூறினார். ஆனாலும் அவர் அதனை கவனத்தில் எடுக்கவில்லை. அடுத்த நாள் 9 தேதி காலை வார்டுக்கு பொறுப்பான மருத்துவர் வந்தார். என்னுடன் மேலும் 4 கர்ப்பிணி தாய்மாரை அழைத்து பரிசோதித்தார். என்னை பரிசோதித்த போது அவர் என்னிடம் கேட்டார், அம்மா உங்களுக்கு வேதனை உள்ளது என்று ஏன் சொல்லவில்லை என்று. அதற்கு நான் நேற்றிலிருந்து தாதியிடம் கூறுகிறேன், ஆனால் யாரும் எனது கதையை கேட்கவில்லை என்று பதில் சொன்னேன். இதன் பின்னர் என்னை உடனடியாக குழந்தை பிறப்பு அறைக்கு கொண்டு செல்லுமாறு அந்த வைத்தியர் அங்கிருந்த தாதியருக்கு கூறினார். உடனே என்னை அங்கு கொண்டு சென்றார்கள். உடனடியாக குழந்தை இயற்கையான முறையில் பிறந்தது. ஆனால் குழந்தையை என்னிடம் காட்டாது அடுத்த அறைக்கு விரைவாக எடுத்துச் சென்றார்கள். சிறிது நேரத்தின் பின்னர் குழந்தை இறந்து விட்டதாக கூறியிருந்தார்கள் என்பதாக அந்த தாய் குறிப்பிடுகிறார். எனவே அவர் கூறுவதை போன்று பார்த்தால் இங்கே ஒரு அலட்சிய போக்கு இடம்பெற்றிருக்கிறது என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. இந்த சம்பவம் குறித்துத்தான் அவர் இப்பொழுது போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார். எப்பாவல பாடசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்து பார்க்கலாம். எப்பாவல பாடசாலையில் கத்தி குத்து, மாணவர்கள் 5 காயம், ஒருவர் கைது என்பதான தகவல் பற்றி அவதானத்தை செலுத்தலாம். எனவே எப்பாவல நகரில் அமைந்துள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் நேற்று இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவத்தில் மாணவர்கள் 5 பேர் காயமடைந்து எப்பாவல பிரதேச வைத்தியசாலையில் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான செய்தியாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்படை தொடர்பான விரிவான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் அனுராதபுரம் மாவட்டம் வெப்பாவல நகரில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் மாணவர் ஒருவர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் 5 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த 5 மாணவர்களும் வெப்பாவல பிரதேச வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்கள் அதே பாடசாலையில் 12 தரத்தில் தொழில்நுட்ப பிரிவில் உயர்தரம் பயிலும் மாணவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். தாக்குதலை மேற்கொண்டவர் அதே பாடசாலையில் 12 தரத்தில் விஞ்ஞான பிரிவில் பயிலும் மாணவர் என்றும், அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மாணவர்களுக்கு இடையிலான தகராறே தாக்குதலுக்கு காரணம் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாக்குதல் மேற்கொண்ட மாணவருக்கும் அதில் காயமடைந்த மாணவர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக அதற்கு பழிவாங்கும் நோக்கில் நேற்று காலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவர் மீது தாக்குதல் நடத்திய போது அதனை தடுக்கச் சென்ற மேலும் 4 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைகளுக்குள் கூர்மையான ஆயுதங்களை எடுத்து வந்து சக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மாணவரை தாக்குதலுக்கு பயன்படுத்தி ஆயுதத்துடன் எப்பாவலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். காயமடைந்த மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்களில் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பாக எப்பாவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பாலியல் வன்கொடுமை புரிந்த துறவியின் தண்டனை உறுதி, மேன்முறையீட்டு மன்று தீர்மானம் என்பதான செய்தி. சிறுவயதே துறவியை பாலியல் வன்கொடுமை புரிந்த குற்றத்துக்காக தண்டனை பெற்ற துறவி ஒருவருக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் விதித்த 7 கடூழிய சிறை தண்டனையும் அபராதத்தையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் உறுதி செய்திருக்கிறது. தனக்கு விதிக்கப்பட்ட தண்டலிருந்து தன்னை விடுவிக்க கோரி குற்றஞ்சாட்டப்பட்ட துறவி தாக்கல் செய்த மேன்முறையீட்டை நிராகரித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இவ்வாறு வழங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நீதியரசர் பிரதீப் ஹெட்டியாராச்சியின் ஒப்புதலுடன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வகையில் நீதியரசர் பி குமாரன் ரத்னம் இந்த தீர்ப்பினை இவ்வாறு வழங்கியிருக்கிறார். 2016 ஆண்டு மே மாதம் 6 தேதி முதல் 2016 மே 21 தேதி வரை சிறுவயது துறவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட மேன்முறையீட்டாளர் துறவிக்கு எதிராக சட்டம் அதிபர் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். வன்முறை நடந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட துறவிக்கு 9 வயது என்றும், அந்த சிறுவயது துறவி துறவரம் பூண்ட மறுநாளை இந்த துயரமான அனுபவத்தை எதிர்கொண்டார் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சிறுவயது துறவி குற்றஞ்சாட்டப்பட்ட மேன்முறையீட்டாளர் துறவியால் தனக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை குறித்து தனது தாயிடம் தெரிவித்திருந்தார். பின்னர் தாய் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். பாதிக்கப்பட்ட துறவி பின்னர் தடவியல் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அந்த மருத்துவ பரிசோதனையின் போது பாதிக்கப்பட்டவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்பதை தடவியல் மருத்துவ அதிகாரி நிராகரிக்கவில்லை என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அரசு சட்டவாதி பின்னர் அனுராதபுரம் மேல்நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட துறவிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். இதன்போது பாதிக்கப்பட்ட துறவியை சாட்சியம் அளித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர் புலனாய்வாளர்களிடம் அளித்த வாக்குமூலம் அடங்கிய காணொலி ஆதாரத்தையும் அரசு தரப்பு சமர்ப்பித்தது. சாட்சியம் அளித்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட துறவிக்கு 15 வயது என்றும், அவர் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்தார் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. நீண்ட விசாரணைக்கு பிறகு 2024 டிசம்பர் 17 அன்று தீர்ப்பை வழங்கிய அனுராதபுரம் உயர்நீதிமன்ற நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதாகவும் அதன்படி அவர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி எனவும் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 7 ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை விதித்த உயர்நீதிமன்ற நீதிபதி 5000 ரூபாய் அபராதமும் விதித்திருந்தார். அபராதத்தை செலுத்த தவறினால் அவருக்கு மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கூறிய மேல் நீதிமன்ற நீதிபதி பாதிக்கப்பட்ட துறவி 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு செலுத்தப்படாவிட்டால் கூடுதலாக 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட மேன்முறையீட்டாளர் தன்னை விடுவிக்கவும் தண்டையிலிருந்து விடுதலை செய்யவும் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். பி குமரன் ரத்னம் மற்றும் பிரதீப் ஹெட்டியாராஜ் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வின் முன் இந்த மேன்முறையீட்டு விசாரிக்கப்பட்டது. மேன்முறையீட்டு விசாரணையின் போது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட மேன்முறையீட்டாளர்களுக்காக ஆஜரான சட்டத்தினை மேல்நீதிமன்ற விசாரணையின் போது பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த சாட்சியமும் மற்ற சாட்சியங்களும் முரண்பாடாக இருந்தன என்று சுட்டிக்காட்டியிருந்தார்கள். பாதிக்கப்பட்டவர் அளித்த சாட்சியமும் நீதித்துறை மருத்துவ அதிகாரி அளித்த சாட்சியமும் கூட முரண்பாடாக இருந்தன என்று குற்றஞ்சாட்டப்பட்டவரும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார்கள். மேன்முறையீட்டு விசாரணையின் முடிவில் தீர்ப்பை அறிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் என்பதால் அவர் சமர்ப்பித்த சாட்சியத்திலும் சில பலவீனங்கள் இருந்த போதிலும் புலனாய்வாளர்களிடம் பாதிக்கப்பட்டவர் அளித்த காணொலி வாக்குமூலத்தை ஆய்வு செய்ததில் அது சாட்சிய சட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிகிறது. மேலும் சாட்சிகளின் வாக்குமூலங்களின் முரண்பாடுகள் இருப்பதாக மேன்முறையீட்டாளர் கூறிய போதிலும் மேல்நீதிமன்ற நீதிமன்ற விசாரணையின் போது அவை முறையாக குறிக்கப்படவில்லை. அனைத்து சாட்சியங்களையும் ஆய்வு செய்ததில் பாதிக்கப்பட்டவர் அளித்த வாக்குமூலம் சட்டப்பூர்வமான முறையில் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. கூடுதலாக உயர்நீதிமன்ற நீதிபதி தனக்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை முறையாக பகுப்பாய்வு செய்து குற்றஞ்சாட்டப்பட்டவரை சரியாக குற்றவாளி தீர்ப்பளித்துள்ளார் என்று கூறியதே. அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்றம் மேல்நீதிமன்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பில் தலையிடம் உட்படவில்லை. மேலும் குற்றஞ்சாட்டப்பட்ட மேன்முறையீட்டாளர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையும் அபராதமும் சட்டப்பூர்வமானவையும். அதன்படி பிரதிவாதி மேன்முறையீட்டாளர் தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்த மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அமர்வுக்கு உத்தரவிட்டதோடு பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையானது மேல்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட திகதியான டிசம்பர் 17, 2024 முதல் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. சட்டம் அதிபர் சார்பில் சட்ட தண்டனை சார்பில் பிரதேசல் ஜெனரல் ஜெனரல் வசந்த பெரேரா இதில் ஆஜராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் ஏற்கனவே இடம்பெற்ற ஒரு சம்பவம். ஒருவருக்கான தண்டனை, ஒரு துறவிக்கான தண்டனை மீண்டும் மேல்நீதிமன்றத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். 15 வயது சிறுமி துஷ்பிரயோக விவகாரம். பல்லை கம ஹேமரத்ன திரரின் விளக்கமறையில் 22 வரை நீடிப்பு என்பதான செய்தியை 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்று குற்றம் சாட்டும் பெயரில் நிட்டம்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது கொழும்பு பிரபல தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வரும் அட்டமஸ்தானங்களின் விவகாராதிபதி பல்லை கம ஹேமரத்ன திரரை எதிர்வரும் 22ஆம் தேதி விளக்கமறையில் வைக்குமாறு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் குறித்த திரரை கொழும்பு தனியார் வைத்தியசாலைக்கு சென்று நேரடியாக பார்வையிட்ட பின்னர் இதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிவான் அவரை உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றி சிகிச்சை அளிக்கவும் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். நிட்டம்பு போலீசார் நேற்றைய தினம் குறித்த தனியார் வைத்தியசாலை அமைந்துள்ள நீதிமன்ற அதிகாரி இல்லையான கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு சென்றது. அது தொடர்பில் விடயங்களையும் முன்வைத்தனர். அதன்படி கோட்டை நீதிவான் பசன் அமரசேன நேரடியாக வைத்தியசாலைக்கு சென்று நேரில் பார்வையிட்ட பின்னர் அவரை விளக்கம் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளி.
1: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மெட்டீரியல் எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சுதான்?

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு நீதிமன்ற செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். அனுரப் பிரதேசம் யாப்பா மீதான வழக்கு ஜூன் 19 ஒத்திவைப்பு என்பதான தகவல். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான 6.1 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தொகையை முறைகேடான முறையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் அனுரப் பிரதேசம் யாப்பா உள்ளிட்ட 7 பேருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூன் 19 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் அனுர் யாப்பா மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட ஏனைய பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். இதன்போது மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சொற்பனங்களையும் பரிசீலித்த நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூன் 19 ஒத்திவைக்க தீர்மானித்தார். சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையின்படி கடந்த 2014 டிசம்பர் 26 2015 ஜனவரி 26 இடைப்பட்ட காலப்பகுதியில் அதாவது 2015 ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான 61,46,110 ரூபாய் நிதியை சட்டவிரோதமான முறையில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக செலவிட்டு நிதி மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதான தகவலாக இது அமைகிறது. எனவே இது அன்றையாப்பாவுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்வதான செய்தி. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் யாபஸ் விமான கொள்ளுண விகாரம் மஹிந்த பிரியங்கர் ஆகியோரின் வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை என்பதான செய்தியும் தரப்படுகிறது. அதனோடு இணைந்த பல்வேறு செய்திகள் காணப்படும். அவை குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீலங்கன் ஏழாம் நிறுவனத்தின் யாபஸ் விமான கொள்ளுண விகாரத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரியளவு நிதி மோசடி மற்றும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் புதிய திருப்பத்தை இப்போது எட்டியிருப்பதாகவும் இந்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே முன்னாள் அமைச்சர் பிரியங்கர் ஜெயரத்ன மற்றும் விலி கமகி ஆகியோரிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களை அடுத்து வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக இவ்வாறு அறிவித்திருக்கிறது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு அம்சமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர் ஜெயரத்ன ஆகியோரிடம் நேற்று முன்தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த வாக்குமூலங்கள் அடங்கிய அறிக்கைகள் அனைத்தும் உரிய சட்ட நடைமுறைகளின் கீழ் நிறுவனத்திடம் கையளிக்கப்படவிருக்கின்றன. ஸ்ரீலங்கா யாழ்ச நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனவின் வரைவு யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்புடைய கபில சந்திரசேனவின் மனைவி குறித்தான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கருத்துக்களை வெளியிடும் போது அவர் வெளிநாட்டில் வசித்து வருவதால் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் தலைமுறைவாக உள்ள சந்தேகரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சர்வதேச ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளவும் போலீசார் விசேட பிரிவினர் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதான செய்தினை இவ்வாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குறிப்பிடுகிறது. இதேநேரம் கபிலவுக்கு ஆஜரான போலி பணியாளர் உட்பட மூவருக்கு 20 விளக்கமறியல் என்பதான செய்தினை காணலாம். எனவே 15,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் பணிப்பாளர் கபில சந்திரசேனவுக்கு நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 100 மில்லியன் ரூபாய் பரிதியான சரீர பணிகளை வழங்குவதற்காக பணியாளர்களாக முன்னிலையாக இரு சந்தேகநபர்கள் உட்பட மூவரை எதிர்வரும் 20 வரை விளக்கம் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு நேற்றைய தினம் எழுதிக நீதிவான் லஹிரு சில்வா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர்களுக்கு இவ்வாறான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவதானிக்கத்தக்கது. அந்த வகையில் சாஞ்சி ஆராய்ச்சி வத்தியைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் மற்றும் முகமது இர்ஷான் மற்றும் அவர்களை அறிமுகப்படுத்திய நபர் ஆகியோரே வாழைத்தோட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் இவ்வாறு இவர்கள் விளக்கமிழ் வைப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பணிகளில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேனவை தமக்கு யாரென்று தெரியாத நிலையிலும் தலா 15,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே தாம் பணியாளர்களாக ஆஜரானதாக சந்தை நபர்கள் விசாரணைகளில் ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள். பிணைச்சட்டத்தின்படி சந்தை நபரை அறிந்தவர் மாத்திரமே பணியாளர்களாக இருக்க முடியும் என்ற நிலையில் இவர்களுக்கும் கபில சந்திரசேனவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதையடுத்து அவர்களின் கிராமத்தியோத்தர்கள் சான்றிதழ்கள் பரிசோதிக்கப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் சந்தேகம் பின்னணி மற்றும் அவர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்ட விதம் குறித்து முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். எனினும் நேற்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது குறித்த சந்தை நபர்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என வாழைத்தோட்டம் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். விசாரணைகளை மேற்கொள்ள போலீசார் கால அவகாசம் கோரிய நிலையில் அதனை கருத்தில் கொண்ட நீதவான் சந்தை நபர்களை எதிர்வரும் 20 விளக்கம் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். மேலும் குறித்த பணியாளர்கள் இருவரும் இவரிடத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் பல வழக்குகளில் பணியாளர்களாகவும் முன்னிலையாக இருந்ததாக நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கமைய சந்தேக நபர் ஒரு சந்தேக நபர் பத்து சந்தர்ப்பங்களிலும் மற்ற சந்தர்ப்பம் 7 சந்தர்ப்பங்களிலும் வெவ்வேறு வழக்குகளுக்காக கிராம உத்தியோகத்தர்கள் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டமையும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் தொடர்பில் வாழைத்தோட்டம் போலீசாரும் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதையே இவர்கள் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். எனவே சாஞ்சி ஆராய்ச்சி வத்தியைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் மற்றும் முகமது இர்ஷான் ஆகியோர் தான் இங்கே பணியாளர்களாக மாறியிருக்கிறார்கள். இவர்களுக்கு வேலையே
பணியாளர்களாக செல்வது ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டும் இந்நிலையில் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக 20 விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் அந்த தகவலோடு இணைந்ததாக மேலும் சில செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே அரவிந்தர் சில்வா குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான விடயம், தாங்கிக் கொள்ள முடியாத அழுத்தத்திலேயே கபிலை இருந்தார் என்பதான செய்தி. எனவே நான் சிறையிலிருந்து விடுதலையாகி ஒரு நாளே நிறைவடைகிறது. அவ்வாறு இருக்கையில் இவர்கள் மீண்டும் என்னை சிறையில் அடைக்க முயற்சிக்கிறார்கள் என்று சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று இரவு இரு தடவைகள் கபிலை என்னிடம் தெரிவித்திருந்தார். அதற்காக கவலையடைய வேண்டாம், பிரச்சினைக்கு தீர்வொன்றை எடுப்போம் என்று நான் ஆறுதல் தெரிவித்திருந்தேன் என்பதாக அரவிந்தர் சில்வா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தாங்கிக் கொள்ள முடியாத அழுத்தத்திலே இருந்தார் என்று மரணமடைந்த கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரியின் கணவரிடம் முன்னாள் அப்பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தர் சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எனவே சர்ச்சைக்குரிய யாபஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் 54 விளக்கமிறல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிணையில் விடுதலையாக இருந்த நிலையில் சந்தேகத்திடமாக உயிரிழந்த ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனும் மரணம் தொடர்பில் கோட்டை நீதிவான் பசன் அபரசீன முன்னிலையில் இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் போது சாட்சியம் அளித்த போதே அரவிந்தர் சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சந்தேகத்திடமாக உயிரிழந்த கபில சந்திரசேனின் மரணம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் முன்னேற்றம் அடங்கிய அறிக்கை நீதிவானிடம் நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைகளுக்காக அரவிந்தர் சில்வா மற்றும் அவரது மனைவியாகிய பிரியங்கி அனுஷ்கா விஜயநாயக்கவும் நேற்று முன்தினம் சாட்சி வழங்கியுள்ளதோடு மேலும் 5 சந்தினவர்கள் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அதுக்கும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இன்றும் இடம்பெறும் என நீதிமன்றம் இவ்வாறு அறிவித்திருப்பது பிரதானமான தகவல். இதே நேரம் சந்தேகத்திடமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிற ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேனனுடைய நவீன கைபேசியில் பாதுகாப்புக்காக இடப்பட்டிருந்த டிஜிட்டல் முகக்கடவை அதாவது பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் திறந்து விசாரணைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு அப்பல் தொலைபேசி நிறுவனத்தின் அமெரிக்காவில் உள்ள தாய் நிறுவனத்துக்கு கோட்டை நீதிவான் பசன் அமரசேனன் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே கபில சந்திரசேனன் நவீன கைபேசி அவரின் முகக்காட்சியை கொண்டே திறக்க முடியும் என்பதால் குறித்த கைபேசியின் டிஜிட்டல் முகக்கடவையை திறந்து கொள்வதற்காக அவரின் பிரேத பரிசோதனையை முன்னெடுத்த ஐவர் அடங்கிய விசேட வைத்தியக்குழுவின் முன்னிலையில் அவர்களின் அனுமதியோடு கபில சந்திரசேனவின் சடலத்தின் அமுகத்தின் முன்னால் காட்டிய போதும் கைபேசியின் டிஜிட்டல் முகக்கடவை திறக்கவில்லை என்று தெரிவித்து கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அனுமதி அளித்து நீதவான் இந்தவாறு உத்தரவிட்டிருக்கிறார். கபில சந்திரசேன இறுதியாக தங்கியிருந்த பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தர் சில்வாவின் வீட்டில் பணியாளர் ஒருவர் மற்றும் சாரதின் கைபேசிகள் தொடர்பில் அழைப்பு பரிசீலனை அறிக்கைகளை போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு சம்பந்தப்பட்ட தொலைபேசி நிறுவன முகாமியாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ள நீதவான் கபில சந்திரசேனவின் கழுத்து மற்றும் குளியல் அறையில் இருந்த பட்டி துண்டுகள் இரண்டும் ஒரு பட்டியின் துண்டுகளா என்பது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அரசு ரசாயன பகுப்பாய்வுக்குட்படுத்துமாறும் மேலும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கொல்லுப்பிட்டி பேத்ரிஸ் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தர் சில்வாவின் வீட்டில் உள்ள அறையொன்றிலிருந்தே கழுத்து தூக்கிலிடப்பட்ட நிலையில் சந்தேகத்திடமாக மரணித்திருந்ததாக கூறப்படும் சம்பவ தொடர்பில் நீதவான் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் ஜெயந்த் லூலுடன் ஆஜராகியிருந்த அதன் பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அருண கிருஷாந்த் கருத்து முன்வைத்து மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதவிரன் உத்தரவு கமி இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை முன்வைத்த கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் ஜெயந்தலால் சந்தேகத்திடமாக மரணித்திருந்த கபில சந்திரசேனன் சடலம் அவரின் மனைவியுடைய சகோதரியான பிரியங்கி அனுஷ்கா மற்றும் ஆர் எம் சோமதாஸ் என்று அழைக்கப்படும் வீட்டின் பணியாளர் ஒருவரினால் பிரேத பரிசோதனையை முன்னெடுத்து ஐவரடங்க விசேட வைத்தியக்குழாமின் முன்னிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. வீட்டின் சேவையாளரான சுசீமா பிரமிளா என்று அழைக்கப்படும் பணியாளர் கபில சந்திரசேனவின் சடலம் மற்றும் வீட்டின் குளியலறையில் இருந்த பட்டி துண்டுகள் சம்பவத்துக்கு முதல் நாள் பெற்றுக் கொடுக்கப்பட்ட பட்டியின் துண்டுகளின் அடிப்படையில் அடையாளம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்த உப போலீஸ் பரிசோதகர் ஜெயந்தலால் கபில சந்திரசேனவின் சடலம் தொடர்பில் ஆய்வரடங்கிய விசேட வைத்திய நிபுணர்களோடு அடங்கிய குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையும் நீதிமன்றத்துக்கு ஒப்படைத்திருக்கிறார். இதன்போது அதிகாரிகளிடம் நீதவான் விசாரணைகளை முன்னெடுத்த போது சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் மருந்து போன்றதொரு பொருள் இருந்துள்ளது, அதேபோன்று கடதாசி ஒன்றில் அடையாளம் காண முடியாத மருந்தொன்றும் இருந்துள்ளது, அவற்றை ரசாயன பகுப்பாய்வுக்குட்படுத்தினீர்களா என்று கேட்டபோது கொழும்பு புற்றுப்புலனாய்வு பிரிவு பதிலளித்திருக்கிறது. அந்த மருந்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளும் வைத்தியர்கள் குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மருந்துகளை அரசு ரசாயன பகுப்பாய்வுக்கும் சமர்ப்பிக்கவிருக்கிறோம். நீதவான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். சம்பவ இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உயிரிழந்த நபரின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த பட்டி அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா என்பதான கேள்வி. இதற்கும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு பதிலளித்திருக்கிறது. அது வழங்கும் பொருள் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பட்டி அரசு ரசாயன பகுப்பாய்வுக்குட்படுத்த எதிர்பார்த்திருக்கிறோம். மரணித்தவரின் உடலிருந்து எடுக்கப்பட்ட ரத்த மாதிரிகள் இரண்டே அரசு ரசாயன பகுப்பாய்வுக்குட்படுத்தப்பட்டு அறிக்கை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் இன்னும் ஒரு தகவலாக இந்த விசாரணைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கிற எதிர்க்கட்சி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்
உதய கம்மன்பில ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். ரங்கவை உடனடியாக பணி நீக்க வேண்டும் என்பதான செய்தி அவரால் முன்வைக்கப்படுகிறது. அதில் பிரதானமாக அவர் பல்வேறுபட்ட விடயங்களை வைத்து இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவினால் சாட்சியாளர்களுக்கு விடுக்கப்படும் உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும், ரங்க மரண தண்டனை அளிக்கக்கூடிய மிகவும் பாரதூரமான குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார். இவரை தொடர்ந்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பதவி வைத்திருப்பதால் அது அவரை உடனடியாக பணிநீக்கம் செய்வதா என்பது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உடனடியாக தீர்மானிக்க வேண்டும் என பிவித்துறை ஹெலோருமையின் தலைவர் உதய கம்மன்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணியாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க கபில சந்திரசேனவு அச்சுறுத்தல் விடுத்தது போன்றே பின்னர் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளபே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் மறு உருவத்தின் மீது படிந்த இன்னும் ஒரு கரும்பு. யாராவது கபிலவை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றால் கபிலவை விட கொலை செய்பவரை அவர் உயிரிழக்கும் விதத்தை நன்கு அறிந்து வைத்திருப்பார். அவ்வாறு யாராவது எதிர்வு கூறும் வகையில் இன்னும் ஒருவர் உயிரிழக்கிறார் என்றால் அது பாரதூரமான பிரச்சினை. அரசு உயரதிகாரியை இவ்வாறு எதிர்வு கூறுவார் என்றால் நிலைமை இன்னும் பாரதூரமானது. தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பணிப்பாளரின் ஆலோசனைக்குமைய சாட்சி பெற்றுக் கொடுக்காவிட்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்யும் நிலைமை ஏற்படும் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தனக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கபில சந்திரசேன உயிரிழப்பதற்கு முன்னர் பெற்றுக் கொடுத்திருந்த சாட்சி சத்தியகடதாசியில் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக அவர் உயிரிழப்பதற்கு முன்பே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் தமது பணிப்பாளருக்கு எதிராக முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் எந்தவொரு விசாரணைகளும் முன்னெடுக்கவில்லை. தற்போது கபில சந்திரசேன உயிரிழந்துள்ளதால் முழுமையான விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் குறுக்கு விசாரணை முன்னெடுத்து பணிப்பாளர் நாயகம் அவ்வாறு கூறினாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பிரதான சாட்சி தற்போது உயிருடன் இல்லை. கபில என்பவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகத்தின் அச்சுறுத்தலை சந்தித்து பின்னர் தற்கொலை செய்து கொண்ட முதல் நண்பரும் இல்லை. கபிலவின் சத்தியகடதாசியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்றே கெஹலி ரம்புக்குலவின் வழக்கின் சாட்சியாளர் ஒருவரும் பணிப்பாளர் நாயகத்தின் அச்சுறுத்தலுக்குள்ளாகி பின்னர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் சாட்சியாளர்களுக்கு விடுக்கப்படும் உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். சாட்சியாளர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு பணிப்பாளர் நாயகம் பங்களிப்பு செய்கிறார் என்பது மிகவும் பாரதூரமான விடயம். தண்டனை கோவை சட்டத்தின் 299 உறுப்பினரின் கீழ் தற்கொலைக்கு தூண்டுவது என்பது மரண தண்டனைக்கு அளிக்கக்கூடிய மிகவும் பாரதூரமான குற்றமாகும். அவ்வாறான குற்றம் ஒன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்குள் இடம்பெறுகிறது என்பது மிகவும் பாரதூரமான நிலைமை என்பதாக உதய கம்மன்பில கபிலவினுடைய மரணம் குறித்து இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே நேரம் மற்றும் ஒரு தகவலும் அவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. 323 கொள்கைகள் விடுவிக்கப்பட்டது தொடர்பில் ஜனாதிபதியை அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதான கோரிக்கையினையும் அவர் விடுத்திருக்கிறார். எனவே ஜனாதிபதி ராணுகுமார் ஜானாக்கவே உடனடியாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்தவரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பிவித்துறைகள் ஒரு தலைவருடைய கோரிக்கையாக அமையப்பெறுகிறது. எனவே அவர் இதுபற்றி இதே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் இதுபற்றி அவர் கூடும்போது சட்டத்துக்கு அடிபணியாத எவருக்கும் இந்த நாட்டில் இருக்க முடியாது என்று மாத்தலை நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அதற்கு நாங்கள் முழுமையாக இணங்குகிறோம். ஆனால் சட்டத்துக்கு அடிபணியாதவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களில் ஜனாதிபதி அனுரகுமார் ஒருவரே. அதேபோல் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் சட்டத்துக்கு அடிபணியாமல் இருப்பது ஏன் என்ற கேள்விகள் மக்களிடையே எழுகின்றன. 323 கொள்கைகள் விடுவிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை செய்து ஒரு வருடம் கடந்துள்ளது. சுங்கப்பணி கூறியவற்றையும் சாட்சிகளுடன் நாங்கள் முன்வைத்துள்ளோம். துறைமுகத்துக்கு பொறுப்பான அதிகாரியும் அது தொடர்பில் கூறியுள்ளார். ஆனால் இதுவரையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியோ அமைச்சர் பிமல் ரத்நாயக்கிடமோ அல்லது ஏனைய அதிகாரிகளிடமோ வாக்குமூலங்களை கூட பதிவு செய்யவில்லை என்ற கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இது உதயகம்மன் பிள்ளை வெளிப்படுத்தியிருக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது. இதனர் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் பிரதானமான சில செய்திகள் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தெரிவித்த கருத்து ஏற்கனவே 2.5 மில்லியன் டாலர் காணாமல் போன விவகாரம் பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தது. நாயக் கெவி மேதி சிதுவோ டாலர் மில்லியன் கை அது சோபாக வாஞ்சாவ முதலாமா தங்ஷி அட்டத்தே எத்தி ஆயத்தினை துள உணுதியாக் என்பதாக ஒரு குறிப்பிட்ட நிதியமைச்சரில் ஒரு பிரிவின் மூலமாக இந்த தவறு நடந்திருப்பதாக நந்தலால் வீரசிங்க மத்திய வங்கி ஆளுநர் கூறியிருப்போது இதற்கு பிறகு இவ்வானதொரு தவறு நடக்க நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்ற கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். எனவே ஆஸ்திரேலிய கடன் வல்லுநர் தரப்புக்கு திரைசேரின் ஊடாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டதாக குறிப்பிடும் சம்பவம் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்யும் வகையில் நிதியமைச்சருடன் இணைந்து இது தொடர்பில் விரிவான நடவடிக்கை எடுக்கப்படும், அதாவது பாதுகாப்பு செயல்முறைகள் பலப்படுத்தியிருப்பதாக இலங்கை மத்திய வங்கியினாளுடன் நந்தலால் வீரசிங்கே இவ்வாறு கூறியிருக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இதுபற்றி அவர் தொடர்ந்தும் கருத்து வைக்கும்போது நிதியமைச்சரும் மத்திய வங்கியும் இணைந்து தற்போது நடைமுறையில் செயல்முறைகளை மீளாய்வு செய்து வருவதாகவும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நிகழாதவாறு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தமது நிபுணத்துவத்தை பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று அரசாங்கத்தின் வங்கி என்ற ரீதியில் கணக்கு உரிமையாளர்களின் கொடுப்பனவை தொடர்பான
அறிவுறுத்தல்களை சரிபார்த்தல் மற்றும் மாற்றுதல் என்பனவற்றுக்கான நேரடி பொறுப்பு மத்திய வங்கி கூறியதல்ல என்று சுட்டிக்காட்டிய அவர், கணக்கு விவரங்கள் மற்றும் கொடுப்பன முறைகள் உரியவாறு சரிபார்க்கப்பட்டதும் அந்த கொடுக்கல் வாங்கலை முன்னெடுப்பதையும் மத்திய வங்கியின் வரையறுக்கப்பட்ட பணியாகும் என தெளிவுபடுத்தியிருக்கிறார். உதாரணமாக, உங்கள் வங்கியின் கணக்கிலிருந்து பிறிதொரு கணக்குக்கு பணத்தை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டால் வங்கி கணக்கு எண்ணை சரிபார்ப்பது உரிய வங்கியின் பொறுப்பு. அதனை கணினி அங்கீகரித்தால் கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும். அதற்கப்பால் நீங்கள் வழங்கிய அறிவுறுத்தல்களை மாற்றும் உரிமையே வங்கிக்கு இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும், வாடிக்கையாளர்களின் அறிவுறுத்தல்களை மாற்றும் அதிகாரம் வங்கிகளுக்கு இல்லை எனவும், பணப்பரிமாற்றத்தின் பின்னரான உறுதிப்படுத்தல் பொதுவாக பணத்தை பெற்றுக்கொள்ளும் நிறுவனத்தினாலேயே கையாளப்படும் எனவும் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே குறிப்பிடுகிறார். அத்தோடு மோசடி செய்யப்பட்ட பணப்பரிமாற்றம் தொடர்பான அறிக்கைகள் ஆஸ்திரேலியாவில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு கிடைத்திருக்கும் என்றும் அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல், எந்த முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது? பாராளுமன்ற குழு விரைவில் பரிந்துரைக்க வேண்டும். தேர்தல்கள் ஆணைக்குழு என்பதான தகவலாக இதனை பார்க்கிறோம். மாநிலசபை தேர்தல் தொடர்பான விதிப்புரை மற்றும் யோசனைகளை பாராளுமன்ற செயற்குழு தாமதமில்லாமல் முன்வைக்க வேண்டும். எந்த தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்தலாம் என்ற சிக்கலுக்கு பாராளுமன்றம் தீர்வு காணும் வரையில் தேர்தல்கள் குறித்து எம்மால் தீர்மானிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கே இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது பிரதானமான செய்தியாக அமைகிறது. எனவே தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதாவது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதான கோரிக்கைகள் எழுந்து வருகின்ற நிலையில் இது பற்றிய விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. மாநிலசபை தேர்தல் பற்றி ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற விசேட செயற்குழுவில் முன்னிலையாகி பல விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறோம். மாநிலசபை தேர்தல் சட்டத்தில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கும் தீர்வு காணும் பொருட்டு கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுக்கள் மற்றும் தெருவுக்குழுக்களுக்கு முன்னிலையாகி யோசனைகள் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம். உலகளாவிய தேர்தல் முறைமை மற்றும் பொதுமக்களின் அபிலாஷைகளை கமைய கலப்பு தேர்தல் முறைமை பொருத்தமானதாக அமையும் என்று கடந்த கால தெருவுக்குழுக்களுக்கு பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம். 2017 ஆண்டு காலப்பகுதியில் எல்லினறி அறிக்கை தோற்கடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அப்போதைய ஜனாதிபதியினால் பிரதமர் தலைமையில் நியமிக்கப்பட்ட எல்லை நிறைய உள்ளாய்வு குழு 2 மாத காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பித்திருந்தால் மாநிலசபை தேர்தலை நடத்தியிருக்க முடியும். எல்லை நிறைய மேலாய்வு குழு குறித்த காலப்பதில் அறிக்கை சமர்ப்பிக்காத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஏற்பாடுகள் ஏதும் குறிப்பிடப்படவில்லை. இந்த சிக்கல்கள் குறித்து பாராளுமன்ற விசேட குழுவில் முன்னிலையான சட்டமாதிபர் திணைக்கள் அதிகாரிகளிடம் கேட்கப்பட்ட போது இந்த சட்ட சிக்கல் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்டமாதிபர் திணைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். மாநிலசபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். எல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காணப்பட வேண்டும். அப்போதுதான் சிறந்த முறையில் தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு இவ்வாறு குறிப்பிடுகிறது. இது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தற்போதைய நிலைப்பாடு. சுயாதீன செய்தி பார்வையில் ஸ்ரீதர் விளம்பரடி விலைக்கு சென்று விட்டு வரலாம்.

சுயாதீன செய்தி பரவல் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். இந்திய உயிரஸ்தானிகர் எதிர்க்கட்சி தலைவர் சந்திப்பு, இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடல் என்பதான தகவல். இலங்கைக்கான இந்திய உயிரஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்றை கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை கொழும்பில் அமைந்துள்ள இந்திய சுயாதீன செய்தி பரவல் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். இந்திய உயிரஸ்தானிகர் எதிர்க்கட்சி தலைவர் சந்திப்பு, இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடல் என்பதான தகவல். இலங்கைக்கான இந்திய உயிரஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்றை கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதான செய்தியாக இது இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இலங்கையின் தற்போதைய சமகால அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் அண்மைக்கால அரசியல் நிலவரங்கள் குறித்தும் இருதரப்பினராலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பு குறித்து இலங்கைக்கான இந்திய உயிரஸ்தானிகராலயம் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சந்திப்பின் போது இரு நாட்டு உறவுகள் மற்றும் அண்மைக்கால அரசியல் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 2013 வழங்கப்பட்ட கடன் தொகையை மீள அறவிடாமையால் 167 மில்லியன் ரூபாய் நட்டம் அரசாங்க கணக்கில் பற்றிய குழுவில் வெளிப்படுத்தப்பட்டது என்பதான செய்தி. கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் மேலதிக நிதியிலிருந்து 2013 ஆண்டு கட்டடப் பொருட்கள் ஊடாக கூட்டுத்தாபனத்துக்கு வழங்கப்பட்ட கடன் தொகையை மீள செலுத்த தவறியதன் காரணமாக சுமார் 167 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கூட்டுத்தாபனம் நட்டம் அடைந்ததால் 2015 பிறகு கடன் மீள செலுத்துவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அரசாங்க கணக்கில் பற்றிய குழுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அரசாங்க கணக்கில் பற்றிய குழு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திர சூர்யாராஜ் தலைமையில் அண்மையில் பாராளுமன்ற கூட்டத்தில் கூடியிருந்தது. எனவே கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் அரசாங்க கணக்கில் பற்றிய குழுவின் முன்னிலைப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டு 2021-23 ஆண்டுகளுக்கான கணக்காய்வு நாயகத்தின் அறிக்கையும், 2024 ஆண்டுக்கான கணக்காய்வு நாயகத்தின் அறிக்கையும் தற்போதைய சேத்திரனும் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது 2021 ஆகஸ்ட் 5 தேதி நடைபெற்ற அரசாங்க கணக்கில் பற்றிய குழுவின் கூட்டத்தில் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் தற்போதைய நிலை குறித்து ஆராயப்பட்டது. கணக்காய்வு நாயகத்தின் அறிக்கையும் 2024 ஆண்டுக்கான கணக்காய்வு நாயகத்தின் அறிக்கையும் தற்போதைய சேத்திரனும்

பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற்ற அரசாங்க கணக்கள் பற்றிய குழுவின் கூட்டத்தில் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் தற்போது நிலை குறித்து ஆராயப்பட்டது. கூட்டுறாபிருத்தி திணைக்களத்தின் வேலதிக்க நிதியிலிருந்து 2013 ஆண்டு கட்டிடப் பொருட்கள் கூட்டத்தாபனத்துக்கு வழங்கப்பட்ட கடன் தொகையை மீள செலுத்த தவறியதன் காரணமாக சுமார் 167 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இப்போது மற்றொரு தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது. இந்த அரசுடன் இணைய மாட்டேன் ஹர்ஷதி சில்வா தெரிவிப்பு என்பதான செய்தியை அண்மை காலமாக ஹர்ஷதி சில்வா அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளப் போவதான தகவல்கள் வெளியாகிருந்த நிலையில் அது தொடர்பான செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். எனவே தகவல் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது. இந்த அரசுடன் இணைய மாட்டேன் ஹர்ஷதி சில்வா தெரிவிப்பு என்பதான செய்தியை அண்மை காலமாக ஹர்ஷதி சில்வா அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளப் போவதான தகவல்கள் வெளியாகிருந்த நிலையில் அது தொடர்பான செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த அரசாங்கத்துடன் ஒருபோதும் இணைய மாட்டேன் என்றும் அத்தகைய பேச்சுவார்த்தை எதனையும் நடத்தியதும் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஒரு பிரச்சினை உருவாக்குவதற்கும் ஒரு குழுவினருக்கு தேவை ஏற்பட்டுள்ளது என்பது இந்த பிரச்சாரங்கள் மூலம் தெரிவிப்பதாக ஹர்ஷதி சில்வா இவ்வாறு கூறப்பட்ட எனது குடும்பத்தில் எவரும் அரசியல் ஈடுபடவில்லை. இளம் வயதிலேயே எனது மனதில் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றொரு எண்ணம் இருந்ததே. இந்த நிலையிலேயே நானும் மிக பிரதானமாக அரசியலுக்கு வந்திருந்தேன் என்பதான கருத்தினை ஹர்ஷதி சில்வா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே நாட்டை பற்றிய ஒரு தாகம் ஏற்பட்டது. எனது நாடும் ஒரு நாள் உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும், அதற்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வை என்னை அரசியலுக்கு தள்ளியது. இன்றும் அந்த உணர்வு அப்படி உள்ளது. ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே நான் உழைக்கிறேன். எனவே குறுகிய அரசியல் லாபங்களை நோக்கமாக கொண்டு நான் எந்தவொரு அரசியல் முடிவையும் எடுப்பதில்லை. என்னை மத்திய வலதுசாரி முகாமிலிருந்து வெளியேற்ற சிலருக்கு தேவை இருப்பதாக தெரிகிறது. அது ஒருபோது நடக்காது. அந்த முகாமுக்கு ஒரு நாள் தலைமைத்துவத்தை வழங்கும் வரை எனது அரசியல் பயணம் நிச்சயமாக தொடரும். இந்த அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. முறையான பொருளாதார தொலைநோக்கு பார்வை இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்பதே தெளிவாகிறது. உலகிற்கே திறக்கப்படாத குறுகிய கருத்துக்களால் இந்த அரசாங்கத்தால் இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது. அது எதிர்காலத்தில் மேலும் தெளிவாகும். பொருளாதார செழிப்புடன் கூடிய வளர்ந்த இலங்கையை கட்டியெழுப்பதற்காக இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை நான் வரும் நாட்களில் தீவிரப்படுத்துவேன். அது அனைத்தையும் எதிர்ப்பதன் மூலமல்ல, நல்ல விஷயங்களுக்கு நல்லது என்று சொல்லும் ஒரு முதிர்ந்த அரசியல் கலாச்சாரத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வதன் மூலமும், அதேபோல் தேவையான தருணத்தில் நாட்டுக்காக எந்த ஒரு பாரிய சவாலையும் பொறுப்பேற்க நான் தயாராக உள்ளேன் என்பதையும் வலியுறுத்தி கூறுகிறேன். நாட்டுக்கு ஒரு புதிய யுகம் தேவை என்பதாக ஹர்ஷதி சில்வா இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ரணில் சஜித் இணையை இருக்கும் ஒரே வழி முன்னாள் எம்பி கூறும் ஆலோசனை என்பதான செய்தி. ரணில் ஜனாதிபதியாக இருக்கட்டும், நான் பிரதமராக இருக்கிறேன் என்ற ஒரு தெளிவான அறிவிப்பை சஜித் பிரேமதாசு வெளியிட்டால் பிரிந்துள்ள இரு தரப்புகளும் மிக எளிதாக ஒன்றிணைந்துவிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் எம்பி அஜித் மான்னப்பெருமை தெரிவித்திருக்கிற கருத்தாகவே இந்த கருத்து இவ்வாறு விடுத்தப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழலில் ஜனாதிபதி விக்ரமசிங்கே மற்றும் எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசு ஆகியோரின் ஒன்றிணைவு குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் அளித்திருக்கிற பதிலாக இது அமைகிறதே. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்கே இணைவதற்கு தயார் என தெரிவிக்கும் நிலையில் அதற்கு ஒரே ஒரு எளிய வழிமுறை மட்டுமே உள்ளது. நான் ரணில் ஜனாதிபதியாக இருக்கட்டும், நான் பிரதமராக செயல்படும் என்ற தெளிவான அறிவிப்பை சஜித் பிரேமதாசு விடுக்க வேண்டும். அப்படியானால் இந்த இணைவு சாத்தியம் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமையப்பெறுகிறது. எனவே அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. திவ்ய இன பத்திரிகையில் தேதாஸ் விசேஷிட்ட ஹிங்கவெட்டோப் த சமக ஷானி டிஐஜி துரேட்ட உசஸ்கரே என்பதான செய்தியாக இதனை பார்க்கலாம். எனவே ஹண்டப்பட்ட சித்தியன் விட தகனம் வி மாசதாக ரிமாண்ட் பாரி சிட்டி ஷானிட்ட அவசான யுக்தி இட்டுவை, அதாவது நியாயம் கிடைத்திருக்கிறது என்பதான தகவல் ஷானி அபிசேகர. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகரவை பிரதி போலீஸ் மாதவர் பதவிக்கு தரம் உயர்த்துமாறு நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான தீர்மானம் நேற்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதவி உயர்வானது 2026 ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளதோடு அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட காலம் முதல் இதுவரையான காலப்பகுதிக்கான நிலுவை ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகள் அனைத்தையும் செலுத்துமாறும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. இலங்கை போலீஸ் வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற அதிகாரிகள் ஒருவராக கருதப்படும் ஷானி அபிசேகர் நாட்டின் சமீபத்திய வரலாற்றில் இடம்பெற்ற பல சிக்கலான குற்றப்புலனாய்வுகளை வழிநடத்திய திறமையான அதிகாரியாக அறியப்படுகிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட ஷானி அபிசேகர் சுமார் 11 மாதங்களுக்கு அதிக காலம் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் மேல்நூற்று நீதிமன்றத்தினால் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் 2024ஆம் ஆண்டு 2018 சுற்று நிருப விதிகளின்படி மீண்டும் சேவையில் இணைத்துக் கொண்ட ஷானி அபிசேகர் அதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்போது அவருக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. பிரதி போலீஸ் மாதிபர் என்பதான பதிவு நீதிமன்றத்தை நாடி அவர் அந்த நியாயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தினூடாக நியாயம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு விருகி சிறு பத்திரிகையில் தரப்படுகிறது. 4.3 கோடி ரூபாய் குஷுடன் இந்திய வர்த்தகர் கைது என்பதான தகவல். கட்டுநாயக்க மாநிலத்தில் வைத்து தாய்லாந்திலிருந்து சுமார் 4 கோடியே 38 லட்சத்தி

0: விசாரிக்க குஷ்போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்திருந்த இந்திய பிரஜை ஒருவர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல். இதோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செல்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திக்கிறேன்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுது உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
6: வணக்கம் போனேஷ். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெளியில எவ்வளவு கூலா இருந்தாலும் உங்களை சில்லா வச்சுக்கிறதுக்காக நாங்களும் என்ன பண்ணிருக்கோம், காலையிலேயே வணக்கம் வசந்தத்தோட வந்திருக்கோம். ஏகப்பட்ட தகவல்கள், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் உங்களுக்காக இருக்கு.
5: அதே போல சிறப்பான தலைப்பு காத்திருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கான விளையாட்டு செய்தியிலும் இருக்கிறது. ஏராளமான இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து படுத்துக் கொள்ளுங்கள் 10 மணி வரை வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சனிதளத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். 5,323 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 17, 69, 78, 79.
6: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 17, 69, 78, 79.
5: லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 3, 8, 1, 3, 9.
6: லக்கி சான்ஸ் சீட்டிலப்புக்கான விஷட் இலக்கங்களாக 3, 8, 1, 3, 9.
5: 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 6,67,607,607 பெறுவதான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நேற்று நாளில் சூப்பர் பரிசான 5,63,00,000 பெறுவதான சூப்பர் பரிசு வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,338 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 14, வெற்றி இலக்கங்கள் 1, 48, 55, 73.
6: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 14, வெற்றி இலக்கங்களாக 1, 48, 55, 73.
5: 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,33,600,000 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 26,66,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீனராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 20, 27, 57.
6: மீண்டும் ஒருமுறை, ராசி மேடம் வெற்றி இலக்கங்களாக 7, 20, 27, 57.
5: நேற்று நாளில் மொத்தமாக 1,33,83,480 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 896 சீட்டிலப்பு வாரத்துக்கான சுப்பிரிதான சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 8, 7, 7, 2, 0, 8.
6: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 8, 7, 7, 2, 0, 8.
5: நேற்று நாளில் மொத்தமாக 33,94,960 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,84,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபதிலுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 7, 19, 32, 57.
6: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 7, 19, 32, 57.
5: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 76,64,800 பெறுவதான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,62,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பவுலத்திற்கான வெற்றி முடிவுகள் 3,162 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 30, 41, 63, 67.
6: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 30, 41, 63, 67.
5: சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 5, 9, 0, 4, 0.
6: சூப்பர் கேஷ் சீட்டிலப்புக்கான விஷட் இலக்கங்கள் 5, 9, 0, 4, 0.
5: நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 54,60,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 12,47,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ஜாயசாம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 370 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 7, 2, 0, 8.
6: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்களாக 7, 2, 0, 8.
5: நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 56,50,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள். 992 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். 21, 28, 34.
6: மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்களாக 21, 28, 34.
5: நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 27,31,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் சங்கர் அதாவது பஜாஜ் சிடிஎன் என்று சொன்னாலே எல்லோரும் முகத்திலும் ஒரு புன்னகை வருகிறது. என்ன காரணம் தெரியும்?
1: என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா லீட்டருக்கு 80 கிலோமீட்டர்கள் வரை மைலேஜ் தரக்கூடிய ஒரே பைக்
0: இப்படி மைலேஜ் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க.
1: ஒரு தடவை நீங்க புல் டேங்க் பண்ணீங்கன்னா மாசத்துக்கு
0: அதாவது பஜாஜ் சிடிஎன் என்று சொன்னாலே எல்லோரும் முகத்திலும் ஒரு காரணம் தெரியும்.
1: காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா லீட்டருக்கு 80 கிலோமீட்டர்கள் வரை ஒரே
0: இப்படி மைலேஜ் யாரும் மாட்டாங்க.
1: தடவை நீங்க டேங்க் பண்ணீங்கன்னா மாசத்துக்கே மாசத்துக்கே ஓடும்.
0: நான் டேக்லேண்ட் இருக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ்
1: முதலாவது
0: வெற்றிகளை பார்க்கலாம். ராசி கன்னிதாரிவாகி வெற்றி 9 1 4 5
1: மேமரி ராசி கன்னி வெற்றி இலக்கம் 21 41 3 1
0: வெற்றி இலக்கங்கள் 29 41 45
1: மீண்டும் ஒரு ராசி கன்னி வெற்றி இலக்கங்கள் 29 41 45
0: சிறப்பு இலக்கங்களாக 1 3 3 1 தெரிவாக இருக்கிறது.
1: சிறப்பு இலக்கங்களாக 1 3 3 1 தெரிவாகி உள்ளது.
0: நேற்றைய நாளில் 500,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,7,140 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிச தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 24 45 54 70
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 24 45 54 70
0: நேற்றைய நாளில் மொத்தமாக 2,50,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,39,680 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,20,61,230 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,188 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 8 8 3

0: 0017.
1: அந்த மீனவர்கள் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 88317.
0: நேற்று நாளில் 25 லட்சம் பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 7 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 2,14,77,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,28,96,748 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளிலும் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,218 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 8, 40, 52, 64.
1: மீண்டும் ஒருவரை ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 8, 40, 52, 64.
0: நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 50,29,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 12,14,172 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,536 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 7 வெற்றி இலக்கங்கள் 10, 19, 45, 60.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 7 வெற்றி இலக்கங்களாக 10, 19, 45, 60.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 72,69,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 26,03,54,108 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹந்த ஹன்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேச ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 16, 39, 58.
1: மீண்டும் ஒருமுறை ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 11, 16, 39, 58.
0: நேற்று நாளில் மொத்தமாக 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்ல பெற்றுக்கிறது. 25,000 பரிசுகள் 21 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 86,54,880 ரூபாய் பெறும்படியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,64,315 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இது. 763 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 3, 8, 1, 7.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 3, 0, 1, 7. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 3, 0, 1, 7.
0: நேற்று நாளில் 42,76,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் 456 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 1, 2, 1, 3.
1: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 1, 2, 1, 3.
0: நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்ல பெற்றுக்கிறது. 50,000 பரிசுகள் 32 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 58,22,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: வாய்க்குருஜா சாப்பாடு பாட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளேன் நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குடி செத்துரு.
0: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: உங்களுடலின் ஒளிவை உணருங்கள்.
3: காங்கிரஸ் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 மே மாதம் 14 தேதி வியாழக்கிழமை. இன்று பிரதோஷ விரதமாகும். இன்றைய நாளுக்கான சுப வழிகளாக நல்ல நேரம் காலை 7:23 முதல் 8:50

மகரம் நன்மை, கும்பம் நிறைவு, மீனம் புகழ். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பயம், ரிஷபம் பரிவு, மிதுனம் ஓய்வு, கடகம் சினம், சிம்மம்.

0: அஞ்சாமை தந்தானே அப்படின்னு பாடல் முடிந்திருக்கிறது. காலையிலேயே நிறைய பேர் உற்சாகமா இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு நாளாக அமைய போகிறது. மாற்று கருத்தை கிடையாது, நாங்கள் சொல்றோம் சரிதானே. சரிதானே, அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பார்த்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றோம். சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் நாளுக்கு பொருத்தமான தலைப்பும் காத்திருக்கிறது, சரிதானே. அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரம் இப்போ சரியாக 8:01.

பாடி நிற்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன்

0: வேறு அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நேற்று கூட செய்திகளாக சொல்லுகிறது, நிறைய வான் கதவுகள் திறக்கப்போதாக சொல்லப்பட்டது, அதை பற்றிய விஷயங்களும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும். அதே போல மழையினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
1: ஓ,
0: அன்றாடம் இப்பொழுது வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், ஸ்கூல் போறவங்களா இருக்கலாம், எல்லாருமே இந்த மழை காரணமாக
1: வீட்டில் இருக்கவங்களுக்கும் தான்.
0: வீட்டுல இருக்கு என்ன தூங்க வேண்டிய,
1: வீட்டுல இருக்க தூங்க வேண்டிய இல்ல, வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, நீ காய வைக்கணும், வீட்டுல வேலையில பாக்கணும், மழை வந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி பண்றது,
0: நீ உங்கள் கண்களை பார்க்கும் போதே தெரியுது,
1: நீங்க டெய்லி எடுத்து உடுத்திக்கிட்டு வாரீங்க, வீட்டுல துவைச்சு காஞ்சாதானே முடியும்.
0: சரி, இப்படி எல்லாம் இருக்கிறது. சரி, இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது நாங்கள் முக்கியமான ஒரு பக்கம் வந்திருக்கணும், இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமா, இன்றைய நாளுக்கு பொருத்தமான ஒரு விஷயம், அதாவது மழை காலங்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன, இதன் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. நாளுக்கு பொருத்தமான பிரயோசனமான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: 0112-775-0001 அல்லது 0112-775-1111 என்ற இலக்கத்தினூடாக.
0: அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள், பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.

0: அவனே ஒருவன் அப்படின்னு சொல்லி பாடல் முடிஞ்சிருக்கிறது கேட்டுக்கொண்டு.
1: முதலாளி
0: எந்த கடையும் கிடையாது, கடவுள்
1: கடவுள் அவர்தான் கடவுள்,
0: அவர்தான் முதலாளி.
1: சரி
0: சரி, இப்படியான விஷயங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சங்க

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: சுகமானது,
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில்.

0: கால்முளைத்த பூவே அப்படின்னு பாடல் முடிந்திருக்கிறது. கால்முளைத்த பூவே, பூவை போல நீங்களும் அழகாக இருக்கணும் சொன்னால், இப்ப சங்கர் ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் வெளியில வரந்த கரும்புள்ளிகளா இருக்கலாம், மூடி உதிர்வாக இருக்கலாம், சரிதானே, சர்மம் அப்படியே பொலிவிழந்து போகலாம், இதுக்கெல்லாம் நாங்க வெளியில எல்லா கிருமியும் போட்டு செய்ய முடியாது எல்லா விஷயத்துக்கும். சரியா,
1: ஏன்னா அழகு என்பது வந்து பாத்தீங்கன்னா வெளித்தோற்றம்ல உள்ள இருந்து ஆரோக்கியமான ஒரு அழகுன்னு உருவாகணும்.
0: உதாரணத்துக்கு முடி வளரணும் சொன்னால் அப்ப உள்ள இருந்து ஏதோ ஒரு விட்டமின்ஸ் வரணும் தானே, உள்ள அப்ப அதுக்கான சரியான சக்தி நாங்க கொடுக்கணும் தானே. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொடுக்கறதை நாங்க இப்பொழுது விஷயத்தை சொல்லியிருக்கிறோம்.
1: வாங்கி பயன்படுத்துங்க. இது வந்து கலஜின் அப்படிங்கிறது உடல்லே உற்பத்தி ஆகிற ஒரு புரதம். அது வந்து உங்களுக்காக கிளிப் கலஜின் நேச்சுரல் எடுத்தீங்கன்னு சொன்னா உடலுக்குள்ளேயே உங்களுக்கு உற்பத்தி செஞ்சு இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வலுவான எலும்புகள், நல்ல சருமம், அது மட்டும் இல்லாம அழகிய கூந்தலை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
0: எங்க எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா காய்கில் சுட்சிக்கு போங்க, இல்லைன்னு சொன்னா முன்னணி மருந்தங்களுக்கு போய் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். சார், இன்னொரு விஷயம் இருக்கு, நாங்கள் இந்த ஒரு வீட்டை உறுதியாக கட்ட வேணும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்,
1: மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்துறோம்.
0: மெல்வா கியூஎஸ்டி கம்பி
1: இலங்கையில் 5 லட்சம் வாடிக்கையாளர்கள் கொண்ட பைக், என்ன பைக் அது?
0: அதுதான் CT 100 என்பதை உங்களுக்கு நான் சந்தோஷமா சொன்ன ஜென்சி அதிகமாக பாக்கிறாங்க இல்லையா. உண்மையிலேயே எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் பொருத்தமான ஒரு பைக் சொல்றாங்க, அது CT 100. நானும் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது CT 100 வாங்கிக்கொள்ளுங்களேன், உங்களுக்கு அவசரத்துக்கு தேவைப்படும். ஏன்னா குடும்ப சங்கீதம் போயிட்டு வந்துடலாம், பயப்பட தேவையில்லை. அதாவது உங்களுக்கு தெரியும் என்ன சொல்றது, பாதுகாப்பான ஒரு வண்டியாகத்தான் இருக்கிறது CT 100 என்பதை நாங்கள் சந்தோஷம்.
1: வாங்க டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடம் இருந்து வரும் பஜாஜ் CT 100.
0: இப்போது நாங்கள் இங்கே போக போகின்றோம்,
1: முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம்.
0: எஸ், இந்த மழைக்காலம் என்று பாராமல் நாங்கள் விளையாட்டு பக்கம்
1: செல்ல போகிறோம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: வசந்தத்தின் ஸ்போர்ட்ஸ் என்ன வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்னும் கூட முக்கியமான விளையாட்டு செய்தி பார்க்கும்போது, நாங்கள் நேற்றைய போட்டி பற்றி நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். நேற்றைய போட்டியில் மிக சிறப்பான போட்டியாக அமைந்தது. நேற்றைய போட்டியில் விராட் கோலி கலக்கியிருந்தார். உண்மையிலே சொல்ல போனோம் சங்கர், நேற்றைய போட்டியை பொறுத்தவரை விராட் கோலி நேற்று நாள் கடந்த காலங்கள் கடந்த போட்டியில் அவர் சரியாக தொற்படுத்தவில்லை என்று சொன்னாங்க. எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர் நேற்றைய போட்டியில் கலக்கியிருந்தார்.
1: அதிகமான போட்டிகளில் பூஜ்யத்தில் அவுட் ஆனவர், டக் அவுட் போனவர் நேற்று வந்து வெலாசி வெலாசியில் ஒரு சதமே பெற்றிருக்கிறார்.
0: சதம் ஆட்டம் நடக்காமல் அதை பற்றி ஸ்கோர்களில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதே போல புள்ளி பட்டியல மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் என்னென்ன ஸ்கோர் யார் முன்னிருக்கிறார் அப்படின்ற விஷயங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கட்டாயம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன நிகழ்ச்சிகள். சரி, இப்போது பாத்தீங்கன்னா சொன்னா நேற்றைய போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் மன்னிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதி, இதில் முதலில் திருப்படுத்தாரிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பாத்தீங்க சொன்னா சங்கர் நேற்று நாள் 192 ஓட்டுகளை பெற்றிருந்தார்கள். 4 விக்கெட்டில் எழுது மிக சிறப்பான திருப்பாட்டப்படுது. குறை சொல்வது இல்லை, 20 ஓவர்களில் 192 என்பது மிக சிறப்பா இருக்குதா. நேற்றைய போட்டியில் அணி தலைவர் அஜிங்க ரஹானி 19 ஓட்டுகளில் ஆட்டமிட்டார். ஃபின் ஆலன் எதிர்பார்க்கப்பட்டது அவரும் 18 ஓட்டுகளில் ஆட்டமிட்டார். ஆனால் நேற்றைய நாளில் ரகுவன்சி மிக சிறப்பாக திருப்படுத்த ஆடியிருந்தார்.
1: 71 ஓட்டங்களை பெற்றிருந்தார்.
0: 3, 6, 7, 4 ஓட்டங்கள் இடங்களாக 46 பந்துகளில் 71 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மறுமொழியில் கேமரான் கிரீன் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, ரெங்கு சிங் 49 ஓட்டுகள், 100 லீகள் தன்னுடைய சதத்தை தவறவிட்டிருந்தார்.
1: அரை சதத்தை தவறவிட்டார்.
0: என்ன செய்வது, ஆட்டமிழக்கவில்லை,
1: ஓவர் முடிஞ்சது.
0: சரிதானே, இப்படியான விஷயங்களும் இருக்கிறது. நேற்றைய போட்டியில் பந்து வீச்சு பந்தியை பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், அதே போல ஜோஸ் அசுல்வுட், ரஷித் சலாம் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டில் வீழ்ந்திருந்தார்கள். உண்மையிலேயே இந்த புவனேஸ்வரை பற்றி நாங்கள் புகழாரம் கட்டாயம் சூட்டியாக வேண்டும் இல்லையா. இப்பொழுது இந்த பருவகால IPL போட்டியில் அதிகமான விக்கெட் எடுத்து வீரராக இருக்கிறார், அதை பற்றி நாங்கள் பேசுவோம். பதிலுக்கு திருப்படுத்தாதது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 20 ஓவர்களில் 193 நிலைக்கு நோக்கி. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் காலம் போத ஜாக்கப் பத்தல் மிக சிறப்பாக துடுப்பாட்டாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் 15 ஓட்டுகளோடு அவர் விக்கெட் கொடுத்தபடி சென்று விட்டார். 1, 6 ஓட்டும் 2, 4 ஓட்டுகள். அதுக்கு பிறகு மறுபடியும் திருப்படுத்தாரி விராட் கோலி ஆட்டம் இழக்காமல் 105 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக்கொண்டார்.
1: கோலி, என் பேரு விராட் கோலி அப்படின்னு சொல்லி அவருக்கு நேத்து தான் ஞாபகம் வந்திருக்கும்.
0: 3, 6 ஓட்டுகள், 11, 4 ஓட்டுகள் அடங்கலாக 60 பந்துகளில் 105 ஓட்டுகள் கலக்கியிருந்தார். அதே போல படிக்கல் 39 ஓட்டுகளையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது நேற்று நாளில் அணித்தலைவர் ரஜத் படிட்டர் 11 ஓட்டுகளோடு ஆட்டமிட்டார். டிம் டேவிட் 2 ஓட்டங்கள், இறுதியாக ஜிதேஷ் சர்மா 8 ஓட்டங்கள் பெற போட்டி வெற்றி இலக்கை அடைந்தது. நேற்றைய போட்டியை பொறுத்தவர்கள் 5 பந்துகள் மிகுந்த வைத்து அந்த இலக்கை அடைந்தார்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. சிமய சிறப்பு பந்துவீச்சு பந்தயம் பார்க்கும்போது நேற்று நாளில் கார்த்திக் தியாகி 3 விக்கெட்டை வீழ்த்திருந்தார். அதே போல சுனில் நாராயணுக்கு 1 விக்கெட் சென்றது. இந்த போட்டிகளை பொறுத்தவரை தரவரிசையை நாங்கள் புள்ளிப்பட்டியில் ஒரு முறை பார்த்துவிட்டு சங்கர், இந்த அதிகமான விக்கெட்டுகள் துடுப்பாட்டத்தில் அதிகமான ஓட்டுகள் என்பதையும் நாங்கள் பார்க்க போகிறோம்.
1: மீண்டும் முதலிடத்துக்கு வந்திருக்கிறது RCB.
0: RCB தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க 16 புள்ளிகளோடு. முதலாம் இடத்தில் இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ், இரண்டாம் இடம் இருக்கிறது 16 புள்ளிகளோடு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 14 புள்ளிகளோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது. அதே போல பஞ்சாப் கிங்ஸ் அணி 4ஆம் இடத்தில் இருக்கிறது 13 புள்ளிகளோடு. சென்னை சூப்பர் கிங்ஸ் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த போட்டிகள் நடக்க போவது சொல்லி. அதே போல ராஜஸ்தான் ராயல்ஸ் 6ஆம் இடத்தில் இருக்கிறது.
1: டெல்லி கேபிட்டல்ஸ் 7ஆம் இடம், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 8ஆம் இடம். வலமை போலவே மும்பை இந்தியன்ஸ் 9, லக்னோ 10
0: என்றுதான் இந்த பட்டியல் செல்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி இவர்களை பார்க்கும் போது அடுத்தடுத்த போட்டிகள் எல்லாமே முக்கியமான போட்டிகள் இருக்கு. காரணம் முதல் இரண்டு இடங்களை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சானே சங்கர், அந்த முதல் இரண்டு இடம் பெறுவதற்கு ஒரு இன்னும் ஒரு போட்டியும் வாய்ப்பு இருக்குதானே?
1: ஆமா,
0: மூன்றாம் இடத்துக்கு போவோம், எப்படியாவது முதல் இரண்டு இடத்துக்கு வர வேண்டும் சொல்லி எல்லா அணிகளும் ஆசைப்படும். இன்றைய போட்டி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்ற போட்டியாக இருக்க போகிறது. சரி, அதே போல நாங்கள் சொல்லிருந்தோம் இந்த IPL போட்டிகளை பற்றி அந்த தகவல்களை நாங்கள் சொல்லிருந்தோம். அதிகப்படியான 6 ஓட்டங்கள் இதுவரையில் பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், 6 ஓட்டங்கள் விளாசி தள்ளப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டங்களை பொறுத்தமட்டில் இதுவரையில் கலக்கலான 1066 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது.
1: அதிகப்படியான 6 ஓட்டங்கள்.
0: அதே போல 1747 4 ஓட்டங்கள் பெறப்படுகிறது இந்த பருவ காலத்தில் மாத்திரமே. அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர் என்று பார்க்கிறது புவனேஸ்வர் குமார், 22 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். மொத்தமாக இவர் 12 இன்னிங்ஸ்களில் விளையாண்டிருக்கிறார். எவரேஜாக 16.13 காணப்படுகிறது. அதே போன்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ககிசோ ரபாடா, 21 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். அதே போல அன்சுல் கம்போஜ் 19 விக்கெட்டுகள் வீழ்த்திருக்கிறார். அதிகப்படியான ஓட்டங்களை பெற்ற வீரர் என்று பார்க்கும்போது ஹன்ஸ் கிளாசன்
1: 508 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்.
0: அதே போல சாய்
1: சுதர்ஷன் 501, விராட் கோலி 484 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இதுதான் ஓட்டவரிசையின் புள்ளிப்பட்டியல்.
0: நிச்சயமாக இம்பாக்ட் பிளேயர் என்று பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் தான் பந்து வீச்சு படத்தில் இருக்காரு, 630.48 என்ற அடிப்படையில் இருக்கிறார். அதே போல துடுப்பாட்ட படத்தில் பார்க்கும்போது வைபவ் சூரியவன்சி 548.6 என்ற அந்த தரவரிசையில் இருக்கிறார். சரி, பார்க்கலாம் தொடர்ந்து தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பார்க்கலாம் என்னதான் நடக்க போகிறது இல்லையா?
1: ஆமா,
0: பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வரும். நேற்றைய போட்டியை பொறுத்தவரை நேற்றைய நிமிட போட்டி சங்கர் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டிருந்தது. பந்து எதுவுமே வீசப்படாத நிலையில் இந்த நேற்றைய போட்டி கைவிடப்பட்டது. உண்மையில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாக இருந்தாலும் கூட நேற்றைய போட்டி கைவிடப்பட்டது. நேற்றைய போட்டியானது பாகிஸ்தான் மகளிர் அணி மற்றும் மணிக்கம் நேற்றைய போட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மகளிர் மற்றும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கான போட்டி பந்துகள் வீசப்படாத நிலையிலேயே போட்டி கைவிடப்பட்டது. அதே போல அடுத்த போட்டி இருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாபே அணிகள் மோதுகின்ற போட்டி இன்றைய நாள் இருக்குது. மகளிர் அணிகளுக்கான போட்டி இருக்கிறது, அது பற்றி ஸ்கோர் நீங்கள் எதிர்பாருங்கள். இவைகள் தான் இந்திய ஸ்போர்ட்ஸ் வந்த முக்கியமான
1: விளையாட்டு செய்திகள்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்

0: உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
1: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
0: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு. வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
2: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: தாய்க்கிழவி பாடல் முடிந்திருக்கிறது. தாய்க்கிழவி
1: தாய்க்கிழவி அப்படிங்கும் போது நான் தாய்க்கிழவி அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன்.
0: தாய்க்கிழவி தாய்க்கிழவி நல்லா பாடுறீங்க சங்கரன். நீங்க
1: நான் ஒரு
0: நல்லா பாடுறீங்க சங்கரன்,
1: ஒரு ராப் ஆர்டிஸ்ட்ங்கிறது நீங்க மறந்துட்டீங்கன்னா
0: சொல்லுங்கண்ணா.
1: சரி, இது இப்படி இருக்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் பல பிரதேசங்களில் வந்து சீரற்ற வாழ்நிலை காணப்படுது. ஏன்னா தொடர் மழை காரணமாக.
0: நிச்சயமாக நாங்கள் கேட்ட தலைப்பும் அதுதான். மழைக்காலங்கள் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், முக்கியமான விடயங்கள் சொல்லி
1: பாதுகாப்பாக இருப்பதற்கு.
0: சரி, இப்போ நாங்கள் அந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். பாருங்க சங்கர், நாட்டில் தொடர்ந்து சீரட்ட வாழ்நிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கும் 2 நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுகிறது. அதே போல 11 மாவட்டங்களுக்கு 1 நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுகிறது.
1: இதன்படி பதுளை பசரை காலியில் நெலுவ பிரதேசத்திலும், களுத்துறையில் அகலவத்து பதுருளிய மதுகம ஹொரண மற்றும் வளல்லாவிட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2 நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: அதே போல கண்டி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பஸ்பாகி கோரளை யட்டினுவர அதே போல உடப்பலாத்த பத்தேகவத்தோட பன்வில கங்க இகல கோரல அதே போல கங்கமட்ட கோரல மற்றும் அக்குரண ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுகிறது. அதுடன் பாத்தீங்கன்னா ரத்னபுரி பாத்தீங்கன்னா பல்மதுல்ல மற்றும் ரத்னபுரி ஆகிய பிரதேச செயலகத்துக்கு இந்த 2 நிலை மண்.
1: அதேவேளை பதுளை காலி களுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தலை மாத்தறை மொன்றாகல நுவரலி மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்கள் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1 நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.
0: ஆக இந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் மண் சரிவு எச்சரிக்கை ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்க தந்திருப்பார்கள், அறிவித்திருப்பார்கள். அந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் நீங்கள் முடிந்தவரை உங்களுக்கு பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுக்கு பிறகு நீங்க யோசிக்க நேரம் இருக்காது இல்லையா. உங்களுக்கு அந்த பிரதேச செயலகம் அந்த போலீசார் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள் இந்த பிரதேசத்தில் இந்த அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள். தயவு செய்து அதை நீங்கள் கொஞ்சம் செய்யும் எடுக்கணும். அதே போல உடனுக்குடன் செய்திகளையும் நீங்கள் தொடர்ந்து
1: கேட்கணும். கடந்த காலங்களில் மண் சரிக்கை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறாமல் இருந்ததும் ஒரு காரணம். அதிகப்படியான இழப்புகளை நாம
0: சந்திக்க வேண்டியது ஆயிட்டு. சரி, அதே போல சர்வதேச சந்தையில் பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலை மற்றும் வெள்ளியின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச சந்தைகள் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பார்த்துதான் இன்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. அதன்படி பாத்தீங்கன்னா சந்தைகள் பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தைகள் பாத்தீங்கன்னா 1 ounce தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 4,703.76 அமெரிக்க டாலர்களாக இப்பொழுது பதிவாகி இருக்கிறது.
1: அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியின் விலை முன்னைய விலையோட ஒப்பிடும் போது வந்து 26.14 டாலர்கள் கிட்டத்தட்ட 0.55 வீதத்தால் அதிகரிச்சிருக்கு. இது எப்படி இருக்க, வெள்ளியின் விலை வந்து பாத்தீங்கன்னா 88.08 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 3.11 டாலர்கள் கிட்டத்தட்ட 3.97 வீதத்தினால விலையேற்றமாக காணப்படுது.
0: ஒரு பெரிய ஒரு விலையேற்றமாக பார்க்கப்படுகிறது. நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: பகிர்ந்து கொள்வதற்கு பேஸ்புக் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா எங்களோட ரெண்டு பேரோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோ கீழே அப்படியே அழகா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அழைப்பை ஏற்படுத்துங்க. அழைப்பை ஏற்படுத்த வேண்டிய இலக்கங்களாக
0: 0312 775 0301 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: என் எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
5: இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷன. வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நட்டு ரோட்டுக்கு கொண்டதவன்.
1: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
3: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சந்தோஷமாக உற்சாகமாக. வணக்கம் வசந்த். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம்.
4: ஆமா, அருள்மொழி சொல்லியிருக்காங்க. வணக்கம் புவனே சங்கர், நலமாக இருக்கிறீங்களா? பாடல் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி. இங்கேயும் கடும் மழை. மழை நேரத்தில் கவனிக்க வேண்டிய தேவை இல்லாமல் வெளியே தேவையில்லாம வெளியில செல்லக்கூடாதுங்கிறதா சொல்லிருக்காங்க. மின்னல் இடி வந்தால் டிவி போன் பாவிக்க கூடாது. குடை கையில் எப்போதும் வைத்திருக்கணும். குளிர் ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டாம்.
3: ஓகே,
4: மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க.
3: சரி, அதே போல அன்பான வணக்கம். பெரியவர்களா வளர்ந்தது சாந்தி கோந்தராஜா சொல்லிருந்தாங்க, இடிமின்னல் நேரங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த மழைக்காலங்கள் இடிமின்னல் அதிகமா இருக்கும், அதை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிருக்காங்க. அதே போல கலத்துறை கிரியல இருந்து ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன விஷயம் வந்து நோய் பாதுகாப்பு விஷயங்களை நீங்கள் கட்டாயம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். கட்டாயம் கூட எடுத்துட்டு போங்க. அதே போல சார்ஜஸ், அதே போல மிளகு வரத்தை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. என்ன காரணம்னு சொன்னால் கரண்ட் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை, மின்சாரம் தடுத்து துண்டிக்கப்படும். அதனால நாங்க அப்பதான் தேடுவோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு
4: சொல்லியிருக்காங்க. அதே போல கேண்டில் நைட் டின்னருக்காக வாங்கி வைத்த மெழுகு திரிகளை எடுத்து வச்சுக்கோங்க.
3: ஆமா, தேவநேசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரும் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா மின்சாரம் தலைவரும் அதுக்காக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
4: யாரையும் பயன்படுத்துவதற்காக இல்ல.
3: ஆமா,
4: ஆனா முன்னெச்சரிக்கை முக்கியம்.
3: முக்கியம் தானே.

0: அச்சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: கனேமுள்ள சஞ்சீவை என்பவரை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கம்பகா ஒஸ்மன் என அழைக்கப்படும் ஒஸ்மன் குணசேகர போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி 1, 2 மெகசின்கள் மற்றும் 10 தோட்டாக்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றச்செயலுடன் தொடர்புடையவர் எனும் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: தீவிரமடைந்து வரும் வர்த்தக போர் மற்றும் அதன் விளைவாக விதிக்கப்பட்டுள்ள வரி விதிப்புகள் மற்றும் பிற வர்த்தக கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளுக்கிடையிலான ஒட்டுமொத்த வர்த்தக அளவு சமீபத்திய ஆண்டுகளில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பு 414.7 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இது 2022 எட்டப்பட்ட அதிக அளவான 690.4 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகத்துடன் ஒப்பிடுகையில் கணிசமான வீழ்ச்சியாகும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்களில் ஒன்று இந்த வர்த்தகத்தில் நிலவும் சமநிலையற்ற தன்மையாகும். கடந்த ஆண்டு சீனாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கிய பொருட்களின் மதிப்பு சீனாவுக்கு விற்பனை செய்ததை விட 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அதிகமாகும். இதனை சரி செய்வதற்கான ஒரே வழி அமெரிக்க பொருட்களை அதிக அளவில் சீனாவுக்கு விற்பனை செய்வதாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனித செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் வனித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்க புவனேஷ். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான தகவல் ஒன்னும் சொல்றதுக்கு இருக்கு.
1: எஸ், நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்றதுக்காக காத்திருக்கிறோம். இந்த மழை பிரச்சனை இருக்குது, மழை காரணமாக நீங்கள் அங்கங்கே செல்லும் போது அவதானமாக இருக்க வேண்டும். அதே போல குழிகள் போல நீர் தேங்கி நிற்பது போல இருக்கும், சரிதானே? அது சின்ன ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் சில வேலை ஆழமாக இருக்கலாம்.
0: தெரியாத பாதைகளில் செல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா தெரிஞ்ச பாதைகள் செல்லும் போதுமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. ஏன்னா எங்க மண் சரிவு இருந்திருக்கும் தெரியாது, அதனால கவனமா இருங்க. ஏன்னா இதுக்கு கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி பேரழிவை ஏற்படுத்துனுச்சு ஒரு மலை. சோ இந்த முறை அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்திப்போம். சோ கவனமாக இருங்க. அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரியான நடைமுறைகள் இல்ல என்ன மாதிரியான செயல்முறைகள் பின்பற்றுறீங்க இந்த மலையில இருக்க காலங்கள்ல அப்படிங்கறதையும் வந்து எங்களோட பகிர்ந்துக்க சொல்லிருக்கோம். சோ கருத்துக்களையும் வந்து என்ன பண்ணுங்க.
1: அதே போல இன்னும் ஒரு விஷயம் இப்பொழுது ஒரு செய்தியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் ஒரு பகிர்ந்து கொள்வோம். 21 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்க தடை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் தான் இந்த விஷயம் இருக்குது. அதே போல இது செயல்பட்டு வரும் மதுபான சாலைகளில் பணியாளர்கள் நிர்வாகம் சார்பில் முக்கிய அறிவுறுத்தலாக விதிக்கப்பட்டிருக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு
0: வந்து முதல்வர் விஜய் அவர்களின் ஆட்சியில் வந்த முதல் விஷயமே மதுபான கடைகளை மூடுறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 21 வயதுக்கு குறைவானவங்க வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சரிதான, இந்த விஷயங்கள் அவர் சொல்லிருக்கிற விஷயங்கள்
0: பொதுவாக நம் நாட்டுல இதெல்லாம் பல வருடங்களாகவே இருக்கிற ஒரு விஷயம் தான்.
1: போதான புதிய புதிய விடயங்கள். அதே போல அந்த பாடசாலை அறை இருக்கின்ற மதுபான சாலைகள் அவற்றெல்லாம் அகற்ற சொல்லி கிட்டத்தட்ட 700+ மதுபான சாலைகள் அகற்றப்பட்டது. அப்ப அதெல்லாம் ஒரு முக்கிய ஒரு செய்தியாக இப்பொழுது தமிழகத்தில் பார்க்கின்ற
0: இலங்கையிலும் வந்து நீண்ட காலமா வந்து 21 வயதுக்கு குறைவானவங்க ஒரு சிகரெட் கூட வாங்க முடியாதுங்கிற சட்டங்கள் எல்லாம் இருக்கீங்க.
1: சரி, ஓகே. இது போல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். நாங்கள் கேட்ட தலைப்பை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம். அதாவது நீங்கள் மழை காலங்களில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்வியாக கேட்கிறோம். அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல
0: அது மட்டும் இல்லாம மழையா இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், எங்கேயாவது போயிட்டு வரணும், ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு வரணும்னா என்ன பண்ணணும்?
1: நீங்க ஒரு பைக் ஒன்று வாங்கணும், அந்த பைக் வந்து CT100 இருக்க வேண்டும்.
0: அதுவும் பஜாஜ் CT100 டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நம்பிக்கையான சேவை வழங்கும் டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து வருது. வாங்குங்க, லீட்டருக்கு 80 கிலோமீட்டர் ஓடும்.
1: எஸ், சந்தோஷமா நீங்க போயிட்டு வரலாம். அப்படி இல்ல லேலா லலி அப்படின்னு போயிட்டு. அதே போல இன்னொரு விஷயம், தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது மெல்டோல் என்பதை நீங்க மறந்து.
0: மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம்
1: பறந்து போயிடும். அதனால இது ஒரு வகையான பாராசிட்டமோல்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நீலோத்தி பாடல்.
0: நீலோத்தி.

0: மென்மையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள் மெல்லிசையும் வெறுகான வரிகள் பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். சங்கர் சொல்ல போனது, நாங்கள் முகத்தையும் முடியையும் அழகாக வைத்திருக்கும், நாங்கள் வெளித்தோட்டத்தை மட்டும் அழகாக வைத்து போதாது, அது உண்மையான அழகு தெரிய வேண்டும் சொன்னால் நாங்கள் அகத்திலும் உள்ளேயும் நாங்கள் அழகை மேம்படுத்த வேண்டும்.
1: உண்மைதான்.
0: அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்,
1: என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, உடலில் உள்ள எலும்புகள் மட்டும் இல்லாம உங்களோட சருமம் கூந்தல்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இயல்பாகவே இயற்கையாகவே அழகா மாத்தும்.
0: சூப்பரான விஷயம். சோ மிஸ் பண்ணிடாதீங்க, இப்போ நீங்க செய்து கொள்ளுங்க. காரணம், அழகு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆரோக்கியமான அழகு அதை விட முக்கியம் இல்லையா?
1: உண்மைதான்.
0: ரெண்டையும் நாங்கள் சேர்த்து செய்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், எங்கெல்லாம் போய் பெற்றுக்கொள்ள முடியும்?
1: காகில் ஸ்பூட் சிட்டி அப்படின்னா மருந்தகங்களையும் பெற்றுக்கொள்ளலாம்.
0: சரி, மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகே தானே? சரி, இப்போ நிறைய சொந்தங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் நினைத்துக்கொள்ள, மழை காலங்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம்.
1: அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வரலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல தலைப்பு,
0: நன்றி.
1: கட்டாயமாக கரையோரங்கள்ல மண் சரிவு ஏற்படும் பகுதிகளில் வாழ்ற மக்கள் வந்து தவறாமல் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அறிவுறுத்தலின் படியும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிறுவர்கள் முதியோர்கள் வெளியில் செல்லும் போது மிகவும் பாதுகாப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: நன்றி. அதே போல மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க வாகனம் செல்பவர்கள் வாகனத்தில் செல்பவர்கள் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும், அதே போல பைக்கில் செல்பவர்கள் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சிறுவர்களை வெளியில் கூட்டிட்டு போவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதிகமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போன்று விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ரத்னபுரிலிருந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடங்களில் விழிப்புணர்வாக எடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம் இல்லையா? அது கட்டாயம் தேவைதான்.
1: உண்மைதான். அப்புறம் கௌரி நெஞ்சிட்டு சொல்லியிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மின்னல் தாக்கங்கள் அதிகமா இருக்கும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல, சோ அதனால சிறுவர்கள் கையில மொபைல்களை கொடுக்கற விஷயங்களை தவிர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிச்சயமாக.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்த கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் வாய்ப்பு இல்லை.
3: சஹாரா பாலைவனம் மிகப்பெரிய வெப்பமான பாலைவனம் என்றால் அது சஹாரா பாலைவனம். இது அண்டார்டிகா மற்றும் ஆர்டிக் துருவ பாலைவனங்களுக்கு அடுத்தபடியாக உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பாலைவனமாகும். சுமார் 9.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தின் மூன்றில் ஒரு பகுதியை உள்ளடக்கியது. கிட்டத்தட்ட அமெரிக்காவின் நிலப்பரப்பிற்கு சமமானது. வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள இது அல்ஜீரியா, எகிப்து, லிபியா, மாலி, மொரோக்கோ மற்றும் சூடான் உள்ளிட்ட 11 நாடுகளில் பரவியுள்ளது. கோடையில் இங்கு வெப்பநிலை 50 °C அதிகமாக இருக்கும். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக இரவில் வெப்பநிலை 0°C கீழ் செல்லக்கூடும். சஹாரா என்றதுமே மணல் மட்டுமே என்று நினைவுக்கு வரும். ஆனால் மணல் குன்றுகள் இதன் பரப்பளவில் 25% மட்டுமே காணப்படுகின்றன. மீதமுள்ள பகுதிகளில் பாறை, பீடபூமிகள், உப்பு சமவெளிகள் மற்றும் மலைகள் காணப்படுகின்றன. இங்கு வீசும் ஹார்மாட்டன் போன்ற பலத்த காற்றினால் ஏற்படும் மணல் புயல்கள் அட்லாண்டிக் கடலை தாண்டி தென் அமெரிக்காவின் அமேசான் காடுகள் வரை சென்று அங்கிருக்கும் மண்ணிற்கு உரமான தாதுக்களை வழங்குகின்றன. இவ்வளவு கடுமையான வெப்பத்திலும் சில உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன. ஒட்டகங்கள் பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படுபவை. இவை நீண்ட தூரம் நீரின்றி பயணம் செய்யக்கூடியவை. மணல் நரி மற்றும் தீக்கோழி கொடிய விஷம் கொண்ட தேள்கள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றன. பாலைவனத்தின் நடுவே நிலத்தடி நீர்வூற்றுகள் மூலம் உருவாகும் பசுமையான இடங்கள் இவை. இங்கு பேரிச்சம்பழ மரங்கள் செழித்து வளரும். ஒரு சுவாரஸ்யமான உண்மை, சுமார் 6,000 ஆண்டுகளுக்கு முன்பு சஹாரா பாலைவனம் அடர்ந்த காடுகளும் ஏரிகளும் கொண்ட பசுமையான பிரதேசமாக இருந்தது. பூமியின் சுழற்சியில் ஏற்பட்ட மாற்றங்களால் தான் இது பாலைவனமாக மாறியது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எதிர்காலத்தில், அதாவது 1,000,000,000 ஆண்டுகளுக்கு பிறகு இது மீண்டும் பசுமையாக மாற வாய்ப்புள்ளதாகவும் நம்பப்படுகிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்த கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஞாபகப்படுத்தல் இருக்கிறது, சங்கர், நாங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால், உறுதியாரோட கட்டிடம் கட்ட வேண்டும் சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: மெல்வா கியூஎஸ்டி பாவிக்கணும். மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பாவிச்சிங்கன்னு சொன்னா பரம்பரைக்கும் நிற்கும், நிலைத்து நிற்கும் ஒரு வீட்டை கட்டலாம் நீங்க.
0: எஸ், அந்த பரம்பரைக்கே நிற்கக்கூடிய ஒரு வீடு கட்ட வேணும் சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். நீங்கள் கேட்டு வாங்கினா மெல்வா கியூஎஸ்டி கம்பி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க. நல்ல அறிவார்ந்த சமுதாயம் தெரிவு செய்கின்ற ஒரு கம்பி என்று சொன்னால் அது மெல்வா கியூஎஸ்டி கம்பி என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்ற அழகு அழகு
1: நீ நடந்தால் நடை அழகு,
0: அதுக்கு நடக்கணுமே, அதுதான் முக்கியம்.
1: ரைட், அழகு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் முகத்தை மட்டுமே வச்சு வர்றது இல்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு கிரீம் வாங்கி பூசி முகத்தை மட்டும் வெள்ளையாக்கிட்டு நாங்க அழகா இருக்கோம் அப்படின்னு நினைக்க, அழகு அப்படிங்கறது அப்படி கிடையாது. அழகு அப்படிங்கும் போது வலுவான எலும்புகள், நீல கூந்தல், அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொலிவான சர்மம், இது எல்லாமே அழகுல அடங்கும். இதையெல்லாம் இயற்கையாவே நமக்குள்ள இருந்து உற்பத்தி ஆகும். பாக்குறவங்க வந்து திடீர்னு நீங்க அழகாயிட்டீங்களே அப்படின்னு சொல்லுமே தவிர என்ன கிரீம் பூசினீங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த இயற்கையாவே அழகை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்?
0: அப்படி கொண்டு வரணும் சொன்னா நீங்க செய்ய விடுது, கிளிப் கலோஜின் நேச்சுரல் நீங்க வாங்கி பாவிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. பாக்குறதுக்கு வா நேச்சுரல் அழகு பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்மார்ட் கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் தெரிவிங்க. சரிதானே? இதை எங்கெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்?
1: சாகில் ஸ்புட்சிரி மற்றும் முன்னணி மருந்தகங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம்.
0: சரி, இப்போ நீங்க போய் வாங்கிக் கொள்ளுங்கள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது. இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் பல்ராம்.

0: கட்டி அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம். நாங்கள் நிறைய விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் சங்கர். அதாவது மழை காலங்களில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமான விஷயம் இல்லையா?
3: ஆமா.
2: அதில் நாங்கள் தவறுவிட்ட அந்த பிழைகளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் நான் என்னென்ன பிழை செய்தோமோ அந்த பிழைகளை நாங்கள் கட்டாயம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தலைப்பை நாங்கள் கொடுத்திருந்தோம்.
3: காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவா இந்த மழை அப்படிங்கும் போது வெள்ளப்பெருக்கு மண் சரிவு இதெல்லாம் தாண்டி எல்லா இடங்கள்லயும் மழை இருக்குதானே.
2: ஆமா.
3: சோ நிறைய நீர் மூலமான நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டங்கள். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நல்லா கொதிக்க வைத்த நீரை பருகுங்க. சரியா? அது ஒரு மிக முக்கியமான விஷயம்.
2: ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தெருவோர உணவுகள் கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சுத்தமா இருக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அதே போல உணவுகள் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா சூடாகி சாப்பிடுங்க. அதே போல உணவு எடுக்கத்துக் கொள்ளும் போது நீங்கள் சரியான முறையில் இது பொதி செய்யப்பட்டிருக்கிறதா போன்ற விஷயங்களை பாருங்க. மழை காலத்தில் அதாவது பாக்டீரியாஸ்கள் உடனடியாக அது தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். சரிதானே? அந்த விடயங்களை நீங்கள் கடத்தில் கொள்ள வேண்டும். நோய்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
3: ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வீட்டுல மழை பெய்து மழை விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நுழம்பு பூச்சிகள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ அதனால மழை பெய்து பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்காம வீட்டு சூழலையும் வந்து கொஞ்சம் சுத்தமா பாய்விங்க, பயன்படுத்துங்க.
2: சரி, இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சங்கர், இன்னொரு விஷயம், இந்த மழையில நடந்திருப்போம். சரியா? இந்த மழையில வீடுகள்ல சில விலை ஒழுகும், அதை நாங்க சரி செய்திருப்போம். அப்ப ஈரமான கைகளோட அதிகமாக இருப்போம் நாங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சுவிட்சுகள் கை வைக்கும் போது உடனடியாக மின்சாரம் தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது.
3: இருக்கும்.
2: இது சின்ன ஒரு விஷயமா இப்படி எல்லாம் நடக்கணும்னு நடக்கும். இப்படித்தான் சின்ன சின்ன பிழைகள் தான் பெரிய உயிரை பறிக்கக்கூடிய விஷயங்களாக மாறக்கூடியதாக இருக்கிறது.
3: உண்மையாக
2: இறக்கையூறு நீங்கள் தயவு செய்து சுவிட்சுகளை மின்சார விஷயங்களை நீங்கள் செய்ய
3: வேண்டாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, உணவு பழக்கங்களை சற்று கொஞ்சம் மாத்துக்கோங்க இந்த காலங்கள்ல. ஏன்னா செரிமானம் அடைகிறதுக்கான நேரம் அப்படிங்கறது, அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க.
2: இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது நீங்கள் பாதையில் நடக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அதனமாக செல்ல வேண்டும். மின் கம்பங்கள் உடைந்திருக்கலாம், மின் கம்பங்கள் கீழே விழுந்திருக்கலாம், கம்பிகள் இருக்கலாம். நீங்கள் சாதாரண கீழே கிடைக்கிற கம்பி தானே சொல்லி மிதிச்சிங்க என்று சொன்னால் அது உங்கள் உயிரை பறித்துவிடும். ஆக இந்த காலகட்டத்தில் நாங்கள் காற்று வேகமாக வீசக்கூடும் இல்லையா? மழை தொடர் மழை காரணமாக மண்ணரிப்பின் மூலமாக அந்த மின் கம்பங்கள் கீழே விடக்கூடும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த உயிரை பாதுகாக்கின்ற விஷயங்கள். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு சங்கர், நாங்கள் வெயில் காலங்களில் மரங்களை வெட்டுகிறோம். சரியா? ஒரு மரம் இருக்கும், ஆதோரத்தில் இருக்கும், இல்லாட்டி ஒரு அருவி ஓரத்தில் இருக்கும். அந்த மரங்களை நாங்கள் வெயில் காலத்தில் இங்க தண்ணி வரப்போதுன்னு வெட்டுறோம். அதுக்கு பிறகு மழை காலத்தில் மழை பெய்யும் போது அந்த மண் சரிவுக்கான பயமாக ஏற்படுகிறது. அது பெரிதாக மாறுகிறது.
3: இந்த விடயத்தில் சிறுவர்களை கொஞ்சம் கவனமா பாட்டுங்க. ஏன்னா ஆற்று ஓரங்களில் இருக்கும் இல்ல குளங்களில் ஓரங்களில் இருக்கும் சிறுவர்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட மழை பெய்தாலும் பரவாயில்லை என்று குளிக்க செல்லலாம். இது மிக கவனம். ஏன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாக்க உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடும்.
2: அதுபோல குடைகள் அந்த விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் தெரியும், குடை கட்டாயம் தேவை, ரெயின்கோட் போன்ற விஷயங்கள். காரணம் இந்த காலத்தில் தடுமெல்லாம் பிடிச்சா நிக்கவும் செய்யாது. தொடர் மழை காரணமாக குளிராகத்தான் இருக்கும் எந்த அடகிலும். ஆக இந்த மழை காரணமாக நீங்க தடுமல் நோயிலிருந்து முடிந்தவரை உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னும் இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் நிறைய விஷயங்கள் ஒன்றும் சொல்லியிருந்தோம். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த காலகட்டத்தில் நாங்கள் முடிந்தவரை சரியான முறையில் கடக்க வேண்டும் இல்லையா?
3: உண்மைதான்.
2: அதை கடந்து செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நேரம் வந்துவிட்டது. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் கருத்துக்கள் தெரிவித்து அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம்.
3: விடைபெறும் நாங்கள்
2: தொடர்ந்து ராகம் சுமாட நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம்எல் கிருபாகரன் விடைபெற்றுச் செல்லும். நாங்கள்
3: சங்கர் புஷ்பராஜ்
2: என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நன்றி புவனேஷ் மற்றும் சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கைக்கு வடகிழக்கு நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் நீடிக்கிறது. இது அடுத்த 36 மணித்தியாலங்களுக்குள் இலங்கையை விட்டு வெளியேறி படிப்படியாக பலவீனமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சபரகமுக, மத்திய, தெற்கு, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: புளோரிடா கடற்கரைக்கு அப்பால் கடலில் விழுந்த தனியார் விமானத்தில் பயணித்த பயணிகள் அனைவரையும் சில மணி நேரங்களுக்குள் பாதுகாப்பாக மீட்பதற்கு அமெரிக்க விமானப்படை மற்றும் கடலோர காவல்படை இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்த மீட்பு பணிக்காக 5 மணி நேரத்துக்கும் அதிக காலம் செலவிடப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் ஈடுபட்ட விமானப்படை ஹெலிகாப்டரின் எரிபொருள் தீர இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே இருந்த நிலையில் இந்த அனைவரையும் மீட்க முடிந்தமை ஒரு அதிசயம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த மீட்பு பணிக்கு தலைமை தாங்கிய மேஜர் எலிசபெத் பிளவடி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இவர்கள் அனைவரும் உயிர் தப்பியிருப்பது உண்மையிலேயே ஒரு அதிசயம் என குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனத்தியால செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: 8 கோடி தனநிதி அணை சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசாகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா சகுந்தலா தேவி? சொல்லுங்க, அங்கால கடும் மழையா இல்லாட்டி ஓரளவு மழை அப்படின்றீங்களா?
1: அதுதான்
0: எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு கதை நம்ம நாள துவச்சு போட்டு அது காய வைக்கிறதுக்கு நாங்க படுற பாடு ஆருக்கு தெரியும், ஆறு கேக்குறாங்க.
1: அந்த மழை
0: உடுப்ப காய வைக்கிறதுக்கு ஒரு கொடியாவது கட்டித்தாங்கன்னு கேட்டா அதை சரி கட்டி தர்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறத யாரு தப்பா சொல்றது? அப்படியா? சரி சொல்லுங்க, எந்த நேரம் நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எங்களும் குடும்பத்துக்காகவும் அங்கச்சி தம்பி குடும்பத்துக்காகவும் அதற்காகவும் எனக்கு பத்திரகாரி படத்துல கண்ணன் ஒரு கை குழந்தை பாட்ட தருவீங்களா?
0: இந்த நாளும் கை குழந்தையா வச்சிட்டு இருக்கிறது என்ன மாதிரி, நீங்க அது சரியானு சொல்றீங்களா இல்லாட்டி?
1: அப்படித்தான்
0: வச்சிருக்காங்க. நன்றி நிகழ்ச்சியில் நன்றி.
1: உங்களுக்கு

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். விஷாத் வந்திருக்கின்றார், காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வெளியிலோ அடைமழை, வசந்தத்தின் பண்பலையில் இனிமையான இசை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஆரையம்பதி இதயரத்னம் இணைந்திருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மாலா குறிப்பிடுகிறாங்க. பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கின்றனர். புலத் சிங்கில ரஜினா வந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? மட்டக்கிளப்பிலிருந்து உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிவரஞ்சனி குறிப்பிடுகிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் இருந்துக்கிறாங்க வெள்ளவத்திலிருந்து. வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா, எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றனர். கொழும்பு 15 மோதரையிலிருந்து தார்ஷினி குணசேகரன் இணைந்துக்கிறாங்க. வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கொழும்பு மயூரா பிளேஸில் இருந்து ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி வந்திருக்கின்றார். கொட்டக்கில சொந்த இடம், இப்ப வந்து கொழும்பில் இருக்கிறேன் மயூரா பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சந்தானமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் சந்தானம். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி ரொசல்ல குசல ராஜா இணைந்திருக்கின்றார். நசூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை வசந்தகுமார் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான்னா, எப்படி இருக்கிறீங்க? நான் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தழை குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று காந்த் வந்திருக்கின்றார். கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஜெயசீலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான், அருமையிலும் அருமை பாடல் தெரிவு அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். நட்புட்டி முனையிலிருந்து சத்தார் வந்திருக்கின்றார். ஓய்வு நிலை அதிபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தொடர்ந்து ஓய்வாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுதுமே வசந்தம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத நானும் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று அருமையான பாடல்களோடு ஹெவலக் வீதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஆனல்டு கிருபா குறிப்பிடுகிறது. இவளே சதா ஜோதி வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அச்சுவேலியிலிருந்து உமா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உடுப்பட்டி கண்ணா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் வந்திருக்கின்றார். மழை மப்பாக இருக்கிறது, வியாபாரம் மந்தமாக இருக்கிறது, ஆனால் இசை வசந்தத்தின் இனிமையான பாடல் தெரிவு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை நிர்மலா பாலா நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கொட்டக்கலையிலிருந்து நான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காளிமுத்து குறிப்பிடுகிறார். அத்தனை உறவுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ஒலித்தோயும் பாடல் மோகமுள் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசை ஞானி இளைய ராஜா. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹாய் அண்ணா, அன்பான காலை வணக்கம்.
0: வணக்கம். இங்கிரிய ரவி.
1: ஓ அண்ணா, இங்கிரிய ரவி பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கேன் அண்ணா. எப்படி, சூப்பரா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கிறேன். ஒரு பக்கம் மழையா?
1: இல்ல அண்ணா, நான் இங்க மலம்பில தான் இருக்கேன். நமக்கு இனி மழைத்தான்.
0: மழைத்தான், அதத்தான் சொன்ன. உங்க ஊர் பக்கம் மலையாண்ட இருக்கிற இடம் ஊர் தானே?
1: நமக்கு மழைத்தான், நீ நம்ம காட்டுல மழைத்தான்.
0: சரி, அப்ப இன்னைக்கு வேலையில இருந்து பேசுறீங்களா இல்லாட்டி?
1: வேலைதானா? வேலையோட தான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கு.
0: அப்படியா? சரி, அப்ப இப்ப நிம்மதியா போய்கொண்டு இருக்குது.
1: ஓ, நிச்சயமா. நீ ராதம் சுகமான டைம் நம்ம மிஸ் பண்றதுல தானே கேக்குறேன் தானே.
0: சரி, இப்ப ரவி, இந்த நேரம் நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நம்மட நண்பர்கள், வசன சொந்தங்கள் மற்றும் முகநூல் நண்பர்கள் எல்லாருக்காகவும் முடிஞ்ச இந்த பாடல் தாங்கண்ணா. பூங் கதவை தாழ்த்திருவாய். சில பாடல் முடிஞ்சதா?
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி.

0: சிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஆர்டர் பண்ண
1: வந்தேன்.
2: நல்ல பிராண்ட் உண்டு.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
3: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா, நான் அக்கறை பெற்று ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். செங்கலடியில் இருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் குறிப்பிட்டிருக்கின்றார். இதமான காலை வணக்கம் கிருபாண்ணா, நான் மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வசந்தத்தின் அபிமான நேயர் கிருபாண்ணா. சின்ன கண்ணன் அழைக்கிறான், கண்ணன் ஒரு கை குழந்தை. இரு பாடல்களும் அருமையிலும் அருமை, முக்கியமாக உரிய நேரத்துக்கு உரிய பாடல்களை வழங்குவதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு எழுதுனுங்க. அதே போன்று ஃபர்சானா வந்துக்கிறாங்க, அம்பாறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகிறது. இவளை ரேகா மகேந்திரன் கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அக்கறை பெற்ற பாப் ட்ரெயில நிசார் இருந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், எப்படி அண்ணா இருக்கிறீங்க? நான் ரம்போடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தினேஷ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவளை தெமோதரையிலிருந்து ரூபா வந்துக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிட்டிருக்கின்றார். இதமான இனிமையான காலை பொழுதில் அழகாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ராகம் சுகமானது அப்படின்னு சொல்லி ஊர்குடவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் குறிப்பிட்டிருக்கின்றார். கண்ணா வந்திருக்கின்றார், கினிகத்தனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நசூர் இருந்திருக்கின்றார், பேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறார். கிருஷ்ணா வந்திருக்கின்றார், அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நல்ல பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து ராஃபி வந்திருக்கின்றார். மனோஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் காமராஜ் இணைந்திருக்கின்றேன், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அறந்தாங்கி ஐயப்பன் இணைந்திருக்கின்றார். இந்திரகலையிலிருந்து அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ரம்போடை ஜெயகாந்த் இணைந்திருக்கின்றார். கிருபான்னா எப்படி இருக்கிறீங்க? நான் மங்கை கரசி அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சந்திரன் இணைந்திருக்கின்றார், இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தாசன் பிரியா இணைந்திருக்கிறாங்க. ஏறாவூரிலிருந்து தொண்டைமானர் செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார், அருமையான பாடல் தெரிவுகளோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும். புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டுமண்ணா, மைதிலி இணைந்திருக்கின்றேன் பலாங்குடையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் கிருபாண்ணா, இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. நான் பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஹரிஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பருத்தித்துறையிலிருந்து அருள் மொழி வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: வித்தியாசமா 102.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: வெள்ள நீரினால் மூழ்கியிருந்த தெற்கு ஆதிவேக வீதியின் வெளிப்பெண்ண பரிமாற்ற நுழைவாயு வீதிகள் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. நேற்று குறித்த பரிமாற்ற பகுதியுள்ள அழுத்கம மதுகம வீதி வெள்ளத்தில் மூழ்கியதன் காரணமாக கொழும்பு நோக்கி நுழையும் வாயில் கொழும்பிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் மற்றும் காலியிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் என்பன சொகுசு மற்றும் சிறிய ரக வாகனங்களுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. தற்போது வெள்ள நீர் வடிந்துள்ள நிலையில் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக வெளிப்பெண்ண பரிமாற்ற நுழைவு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
2: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை சீனாவின் கிரேட் ஹால் ஆஃப் த பீப்பிள் மாளிகையில் ஆரம்பமாகியுள்ளது. இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையில் நடைபெறும் இந்த தீர்மானமிக்க பேச்சுவார்த்தைக்காக பெருமளவிலான ஊடகவியலாளர்களும் பாதுகாப்பு பிரிவினரும் தயார் நிலையில் உள்ளனர். இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி டிரம்புடன் இராஜாங்க செயலாளர், பாதுகாப்பு செயலாளர், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி, நிதி செயலாளர் உட்பட அமெரிக்க அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் குழுவொன்று கலந்து கொண்டுள்ளதாக சீன அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள், பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் பிராந்திய அரசியல் நிலவரங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எமது அடுத்த மனித்தள செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 1,000, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: உலகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:09 இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தயாளன்.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. அப்பப்பா, சரி சொல்லுங்க, நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? தயாளன்
1: அன்பு மலை ரொம்ப சொன்னது அனைவருக்காக சார்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் எழுந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகளோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். வரலட்சுமி கொட்டாஞ்சியனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். சதா ஜோதி வந்துக்கிறாங்க, ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இனிமையான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் பண்டாரவளையிலிருந்து மீனகை அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை பட்டித்திடலிருந்து கமலஹாசன் ஜசோதா வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாகராஜன் நினைந்திருக்கின்றார். அதே போன்று பிரசாத் வந்திருக்கின்றார், மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருமான், எப்படி இருக்கிறீங்க? நான் வட்டவளையிலிருந்து லக்ஸிகன் நடந்திருக்கின்றேன். லக்ஸிகன் அபிலாஷினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அருமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் அந்தோணி மலையில் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நவீன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அசோக் வந்திருக்கின்றார், இனிமையான பாடல் தெரிவுகள் கிருபாண்ணா, நான் மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு எழுந்திருக்க அசோக். அதே போன்று இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சுப்பையா வந்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் குமார் தங்கத்துறை இணைந்திருக்கின்றேன். மனைவி நித்தியவாணி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ராஜகிரியவிலிருந்து மொரீன் இணைந்திருக்கிறாங்க. எப்படி பாடல்கள், சா வேற லெவல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். அதே போன்று கௌரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் ரெஜினோல்டு இணைந்திருக்கின்றேன். நாவட்காட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா ஸ்டீஃபன் வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா பிடிச்ச பாடல்கள் அத்தனையும் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நான் கௌரி இணைந்திருக்கின்றேன். ஹபுகஸ் தலாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. கௌரி மாளிகாவத்தை சந்திரா குசன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஜீவப்பிரியா வந்துக்கிறாங்க. கழுதாவளையிலிருந்து கீதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்போன் விஜயகுமார் இருந்திருக்கின்றார். ராஜு பாய் வந்திருக்கின்றார். அதே போன்று தேவி யோகேஸ்வரன் இருந்திருக்கிறாங்க. அருமையான பாடல்களோடு நாங்கள் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:30. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார். வசந்த ஐயாக்கன்.
0: கண்ணு, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. உங்களுடைய முழு பெயர் என்ன?
1: என் பேரு கருப்பண்ணன் ஐயா கண்ணு.
0: நேர்மையான மழை, இயற்கையான மழை, நேர்மையான மழை, எந்த கலப்படமும் இல்ல.
1: உங்களுக்கு
0: கேட்க கேட்க இனிமையா இருக்கா? சரி, சொல்லுங்க. நீங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? ஐயா கண்ணு
1: பாடலை பாடலை கேட்பது ரவீந்திரன் மற்றும்
0: சிவராம்
1: மற்றும் உமா மகேந்திரன் பக்தசீலன் வீரா கிருஷ்ணன் அனைவருக்கும் உங்களுக்கு

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்த நிலைகளில். ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:42. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சியாம் பேசுகிறேன்.
0: ஆ, அப்படி சும்மா இருக்கிறீங்களா சியாம்? எங்க பேசுறீங்க?
1: நல்ல பாடல்கள் 10 மணி.
0: அப்பப்பா, அழைப்பு ஏற்படுத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, எனக்கு கிடைச்சிருச்சு. சரி, சொல்லுங்க சியாம். ரொம்ப உற்சாகமா இணைந்திருக்கிறீங்க, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அருமையான தெளிவோ நிகழ்ச்சி நடத்துறதோ அதை விட அருமையான.
0: அப்படியா? எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? வவுனியாவில இருந்து. சரி சரி சரி. அப்ப இன்றைக்கு அந்த இடத்துல இருந்து ஓயா இருக்கிற மாதிரி தெரியுது.
1: ஜெயச்சந்திரன், தமிழ்ச்செல்வன், அப்படி எல்லாம் கிருபாலன், எனக்கு விரும்பி பாடல் தர முடியுமா?
0: சொல்லுங்க.
1: மைதிலி எண்ணெய் காதலி படத்துல ஒரு பொன்மானை நான்கு வாழ.
0: ஏன் இப்ப ஒரு பொன்மானைக்கு போயிட்டீங்க? சரி, கட்டாயம் அந்த பாடல நான் தருவதற்கு முயற்சி செய்யறேன். ரொம்ப நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி, நன்றி கிருபா, நன்றி.

0: கேட்ட சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு எடுத்துடுவேன்.
1: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை.
3: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
4: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியின் இறுதி நேயராக இப்போயார். வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினி அறிவிப்பாளர் திருபாதரன் சார் அவர்கள், நான் மருதமனி அப்துல் நாசிர்.
0: எப்படி இருக்கிறீங்க அப்துல் நாசிர்?
1: ஆமாம், நலமா இருக்கிறேன் சார். ஆனால் இன்று சற்று வித்தியாசமான முறையில் பாடல் தொகுப்பு மிகவும் அருமையா இருந்தது.
0: இப்படி
1: எப்படி சொன்னால், எல்லா பாடல்களும் சங்கீத பாடலாகவே இருந்தது.
0: அப்படியோ?
1: ஆமாம் சார். ஆனால் ஒரே ஒரு நல்ல பாடலை தவற விட்டு விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதாவது சிந்து பைரவி படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய அதிசய ராகம், அழகிய ராகம் என்ற பாடல்.
0: அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், அது மனசுலயே இருந்து
1: ரொம்ப பிடிச்ச பாடல். ஆனா எல்லோருக்கும் பிடிக்கும் அந்த பாடல், அதுவும் சங்கீத பாடல் தான்.
0: சார் சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ஆமாம், இந்த நேரத்தில் பாடலை கேட்பதற்கு மருதமனை மரக்கார் பீபி ராஃபி, வசந்தம் ராஃபி, எச் எல் நஜ்முடீன், என்றென்றும் பதீதீன் மற்றும் இன்னா புகாரி, ஆதம் அலி, பதுர்நிஷா, பாலமனை சருத்தீன் முஸ்தபி, அவ்வளவு ஆகியோருக்காக பாடலை தாருங்கள் சார்.
0: ரொம்ப நன்றி உங்களுடைய அதாவது ரசனைக்கு வாழ்த்துக்கள். சார், இந்த நேரம் ஃபேஸ்புக் வழியாக இணைந்துகின்ற உறவுகளை எடுத்துக் கொள்ளலாம். அதாவது அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலாதேவி ராஜேந்திரன் எழுந்துக்கிறாங்க. அதே போன்று வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. நசுருதீன் எழுந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் தமிழ்நாடு கோவை மாவட்டம் அமுதா இணைந்திருக்கின்றேன். அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு அழுத் மாவட்டத்தை போல்ஸ்னிலிருந்து மணி இணைந்துக்கிறாங்க. லக்ஷ்மி மற்றும் ஐயா

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கரையத்தில் சிவானி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழியா ஜி சிவானி வந்தாச்சி. நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய நேரத்தின் வணக்கங்கள். 102.6 இட்டாலி சந்தோஷமாக இன்று நல்ல மாட்டம் கொண்டாட்டமா 3 மணி வரைக்கும் மதிய நேர குதுகல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறோம். இன்றினாலும் சூப்பரான பாடலாம் தொடர்ச்சியா தரதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். எனவே எங்களாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-77-5-0-0-1. அதே போல 0112-77-5-1-1-1 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக நினைத்துக் கொள்ளுங்க. அதே போன்ற உலகத்தில் இங்கிருந்து ரொம்ப சுத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 7 நிமிடமாக இந்த வேலை நிகழ்ச்சியினுடைய 6 மணியாக. வணக்கம்.
1: ஹலோ அம்புக்கு, நீ அறிவிப்பாளர் இதுவருக்கும் வணக்கம். நான் மருதமணி அப்துல்
0: நாசர். எப்படி நாசர்?
1: நான் நலமா இருக்குவேன் உங்களை போல்.
0: சந்தோஷமா இருக்கீங்களா? ஊர் பக்கம் என்ன மாதிரி?
1: சந்தோஷமா இருக்கிறேன். காலநிலையும் சந்தோஷமா இருக்கிறது.
0: அப்படியா?
1: ஆமா.
0: ரைட், ஓகே. சொல்லுங்க நாசர், அப்புறம் மதிய நேரம் எல்லாம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பாட்டுக்கு இந்த நேரம் கிடைக்க மாட்டேன். 2 மணி ஆகும்.
0: 2 மணி ஆகும் இல்லையா?
1: ஆமா, இப்ப சாப்பாடு அடிப்பாங்க. இப்ப நான் சமைக்கேன்.
0: அடிவாங்க, நான் ரெடியா இல்லப்பா. அப்படியா? சரி, ஓகே. சொல்லுங்க, யார் யார் இணைத்துக்கொண்டு நீங்க பாடல் கேட்க போறீங்க?
1: ஆமாம், நான் இணைப்பு நண்பர்கள் வசந்தத்துக்கு இறுக்கமான அபிமானிகள் மற்றும் செய்யும் சஜிரான் மறைக்கா வீதி ராஃபி எந்தெண்டும் பதிவீதி மெயின் வீதி ஜின்னா புகாரி மருதமனை முனாஸ் ஈராவூர் காயிரா ரிஷி ஆதம் மதி எஜல் நகிமுடீன் மற்றும் பாலமனை சருத்தீன் முஸ்தகீன்
0: அம்மாதோட்டை. 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளலாம். இது மாதிரி நேர கூதகலும் நிகழ்ச்சி.
2: அடிக்கப்பட்ட இருக்கு

0: ஐயா
1: தனனீ
2: தொடரு நோதுரா
0: வண்டம்பா.

0: இணையத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியிலிருந்து ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. 102.6 102.8 சந்தோஷமாக ஆட்டப்படம் கொண்டமாம் கொண்டாட்டமாக மதிய நேர குதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 18 நிமிடமாக இந்த வரை நிகழ்ச்சியில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் மதுவாஜில இருந்து இஸ்மியா கதைக்கிறேன்.
0: இஸ்மியா, எப்படி இருக்கீங்க? இஸ்மியா,
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன் இஸ்மியா.
1: தனியா வந்திருக்கீங்களோ?
0: தனியா வந்தாலும் தனிக்காட்டு ராஜாவா
1: வந்திருக்கேன்.
0: நல்லந்தானா?
1: ஓ
0: இஸ்மியா, என்ன செய்துட்டீங்க?
1: படிக்கிறீங்களா? கொஞ்சம் பேசலாம் தானு.
0: அப்படியா?
1: ஓ அப்படின்னா பாவம் தான், அவர் நல்லா கலாய்ப்பார்.
0: ஆஹா,
1: எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் உங்களே மாதிரி அட்டகாசமா வேற லெவல்ல நல்லா இருக்கேன். பண்ணா இருக்கு,
0: பண்ணா இருக்கீங்களா?
1: ஆமா, நான் ஒரு செகண்ட் இந்த 2 நாளைக்கு முதல் லைன் எடுத்தேன், கிடைக்கல. இந்த லைன் கிடைச்சக்கா கொஞ்சம் கட் ஆயிடுச்சு.
0: என்ன
1: செய்திருக்கீங்க?
0: எனக்கு
1: கட்டாயம் பாட்டு சந்தையா என்ன
0: பாடல்?
1: சுயம்பரத்துல இருந்து காணாங்கொழிக்கு கழுத்துல வெள்ள அந்த பாட்டு தரணும்.
0: என்ன திருப்பிடம்?
1: சுயம்பரம்.
0: ஓகே, ஏன் அந்த பாடம்?
1: நல்ல பாட்டு, இந்த டைமுக்கு நல்லா செட் ஆகும்.
0: அப்படியா? சரி, ஓகேமா. அந்த பாடல வந்து தொடர்ச்சியா நிகழ்ச்சியோடு இருந்துருந்து சரியா? ஹலோ, ரைட், ஓகே. வந்தவங்க வந்த வேகத்துல பாடல் மட்டும் கேட்டு ஓடிட்டாங்க. ரைட், ஓகே. அவங்களுக்காக அந்த பாடல் தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருங்க. கண்டிப்பா அந்த பாடல் நான் தரேன். இப்போ நாங்க சகலகலா வல்லவன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் வரலாம்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இது மக்கள் சூடிய மகுடமே, தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: விருந்தாய் மதிய நேர குதகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 12 மணி கடந்து 30 நிமிடம் ஆகிற இந்த வரை நிகழ்ச்சியோடு சொந்தம் வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: வணக்கம் மம்தாஜ் வீக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க
0: சந்தோஷமா அட்டகாசம் வீரர் லெவல்ல இருக்கிறேன். ரைட், ஓகே. ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது? மழையா காற்றா புயலா வெயிலா?
1: மழை பெய்யுது.
0: மழையா? ஓகே. மழைக்கு ஏற்ற மாதிரியான ஸ்நேக்ஸ் செய்யணுமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நான் என்ன சொல்றது யோசிக்கிறீங்களா?
1: ஐடியா
0: இல்லையா?
1: இல்ல.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. இப்போ சமையல் நடந்துட்டு இருக்குமா? அப்படியா?
1: ஆமா.
0: வழமை போலவே இன்றினாலும் மீன் கறியா?
1: கோழிக்கறி.
0: மாறிட்டீங்களா? டெய்லி அதே சாப்பிட்டு இருக்கேன் இல்லையா? ஓகே,
1: சாப்பிட்டீங்களா?
0: நான் வந்து நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன்.
1: நன்றி.

0: திரைப்படத்துக்காக டி மண்டேசியில் பாடல் ஒழித்து வருகிறது. மதிய நேர குதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 40 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
8: இது என்ன பிரமாதம், இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
7: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன, அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு
9: மச்சு போட்டு தாக்கு.
7: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
10: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
11: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
12: தொட்டு இல்லையே.

0: Amém.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வந்துட்டீங்களா?
3: சரி, ஓகே ஓகே. என்ன சிரிப்பு?
2: மகிழ்ச்சி தான், அழைப்பு கிடைச்சது.
3: அப்படியா? சரி, ஓகே. மதிய நேரம் உங்களுக்கு இந்த பாடல் கேட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அது என்ன பாடல்?
2: பாடல்கள் நிறைய இருக்கின்றது. தேவா அவர்கள் பாடிய பாடல் ஒன்றை சென்றால் மகிழ்ச்சியாக இருக்கும்.
3: என்ன பாடல் வேணும்?
2: ஹலோ மியா. அந்த பாடல்
3: யார்? அந்த சலோமியா என்றுதான் தெரியல இல்லையா?
2: அவர்களுக்கு தெரியும்.
3: சரி, ஓகே, சொல்லுங்க. யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: பாடலை கேட்கறதுக்கு யாழ்ப்பாணம் துறையில் இருக்கின்ற ஸ்யாமலா, பாண்டியத்தை சேர்ந்த சவுண்ட் சவராஜா, இந்து, சைக்கிள் திருத்தினர் ராஜேந்திரன், அல்வி சார், தேவமணி டீச்சர், தமலன் சவராஜா, முகமது ரவி சார், மருதவனை பிரதான வீதி கொட்டுக்கடை புகாரி, கல்மனை ஃபாத்திமாபுரம், லயனல் கிரகன் அனைவரையும் அழைத்திருந்தார்.
3: நன்றி,
2: நன்றி.
3: இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்க அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான மதிய நேர வணக்கங்களோட அப்சர்வ் அந்த விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. முகமது அன்வர் வந்திருக்கிறாங்க, அன்பான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா? இனி அன்பான மதிய நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மதிய நேர குதுகல் நிகழ்ச்சி சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக ரம்போடையிலிருந்து ஜெயகாந்த் வந்திருக்கிறாரு. அன்பான மதிய நேர வணக்கம் அக்கா, நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். ஹடன்லிருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கலைமதி வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கங்களோடு ஹட்டன்ல இருந்து சத்யா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிய நேர வணக்கம் கிண்ணியா மஃபூப் நகர்ல இருந்து நசூர் வந்திருக்கிறாரு. இனிமையான வணக்கம் அக்கா, எனக்கும் ஒரு பாடல் தாங்க. சாமி மலை சிங்காரவதி சேர்ந்த டி கே தினேஷ் வந்திருக்கிறாரு. ஊர்ல வந்து சரியான மழையா மலைக்கு ஏற்றாற் போல ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதே போல ரஜினோட் வந்திருக்கிறாரு, நாவட்காட்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா? அன்பான மதிய நேர வணக்கங்களோடு இந்த கலந்து அரசு வந்திருக்கிறாரு. சந்தோஷமான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கனகராஜன் வந்திருக்கிறாரு. மதிய நேர வணக்கம் சிவானி மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி மஸ்கிலிருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பட்டித்திரிலிருந்து கமல்ஹாசன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. ஆயக்கா, அன்பான மதிய நேர வணக்கம், வடவளையில இருந்து லட்சிகன் அபிலாஷினிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நாங்களும் குடும்பத்தோடு மதிய நேர குதிரை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மகன் ரஷித் மற்றும் கஜேந்திரனுக்காக பாடல் விரும்பி கேட்டு மெயினுக்கா வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களோட நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் ஹஸ்பண்ட் நிஷாங்க, அம்மா அக்கா மாமா மஞ்சு, அக்கா பிரியா, அதே போல அருவி மற்றும் புவது, அதை அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு திசராமையிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக இங்கிருந்த இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேச

0: சமத்தில்
1: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கனேமுல்ல சஞ்சீவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒஸ்மன் குணசேகரவை 72 மனுத்தியாளங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2025 பிப்ரவரி 19 தேதி கொழும்பு இலக்கம் 5 நீதவான் நீதிமன்ற மண்டபத்துக்குள் சட்டத்தனி ஒருவரை போன்று உடையணிந்து வந்த நபர் ஒருவரால் சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வரப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவை சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏற்கனவே தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்களிடம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்றிரவு காம்பகா சிறிபோதி வீதி பகுதியில் வைத்து காம்பகா ஓஸ்மன் கைது செய்யப்பட்டார். வெளிநாடுகளில் உள்ள திட்டமிட்ட குற்றவாளிகளுடன் இணைந்து இக்கொலை திட்டத்தை முன்னெடுத்தமை மற்றும் கொலைக்கு தேவையான துப்பாக்கிகளை வழங்கி அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தெற்கு லெபனானில் உள்ள பல்வேறு நகரங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரஃப் சலீம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 சிறுவர்கள் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளனர். ஹரூஃப் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 1 சிறுவன் உயிரிழந்ததுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். ரோமின் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 சிறுவர்கள் உட்பட 3 கொல்லப்பட்டனர். செப்கின் மாவட்டத்தில் உள்ள நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். லெபனான் மலைப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. எமது அடுத்த மனித செய்தினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: மனித செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசாகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: கோட்டை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு அப்படி நாங்கள் இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளே வந்துட்டோம். 102.6 102.8 அலைவாசிகள் சந்தோஷமாக ஆட்டப்பட்டம் கொண்டாட்டமாக மாதிரி நேர குதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்துகின்றோம். நேரம் மதியம் 1 மணி கடந்த 11 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 3 மணி இருக்கும் இருந்திருக்கலாம். எங்கிருந்தாலுமே இந்த பக்கமாக வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-77-5-0-0-3 அதே போல 0112-77-5-1-1-1 ஆகிய இலக்கங்கள் கலைப்பின் மொழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற உலகத்தில் இங்கிருந்த ரொம்ப சுத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த அமைப்புடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்கவே நானும் காத்திருக்கின்றேன். இப்போ ஒரு மிக முக்கியமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்படுகின்றேன். வெற்றிகரமாக 4வது முறையாகவும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து விரும்பிய துறைகளில் உயர்ந்த கல்வி, அதாவது சிறந்த உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு பிடித்த துறைகளில் உயர்கல்வி தொடர வேண்டும், படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க. அதே போல உலகினுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களோட பிரதிநிதிகளை நேரில் சந்திக்கும் ஒரு அரிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. நீங்கள் வெளிநாட்டில் குடிப்பெயர அல்லது உயர்கல்வியை தொடர திட்டமிட்டிருந்தால் உங்களுக்கு ஒரு சிறந்த களத்தையும் உருவாக்கி தர்றதுக்காக உடனடியாக நீங்க அனுமதிகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகளும் இன்னும் பல சலுகைகளும் உங்களுக்கு வழங்க காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அட்வொகேட் ஸ்ரீலங்கா எக்ஸ்போர்ட் ஈஸ்டர்ன் எக்ஸ்போர்ட் 2026 வந்து இப்போ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகள் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் வந்து நடைபெற இருக்குது. எனவே விரைந்து சென்று உங்களுடைய உயர்கல்வி ஆசையை வந்து நீங்க பூர்த்தி செய்து கொள்ளுங்க அப்படின்றதே மிக முக்கியமான ஒரு ஞாபகப்படுத்தலை நான் அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டு இப்போ நம்மளோட பேசுறதுக்காக தொடர்ச்சியா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. நேரம் 1 மணி கடந்து 13 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்குது. ஒரு சூப்பரான பாடுறது கேட்டு முடிந்து நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.
1: நாங்க என்ன நமீதா ரக்ஷிதா.

0: மதிய நேர குதுகல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1:23.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: ஹே லெவல் டர் ரிசல்ட்ஸ் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
4: இம்முறை May 23 and 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
4: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
5: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
7: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
8: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
9: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
10: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: திரைப்படத்துக்காக சூப்பரான பாடல் நிகழ்ச்சியிலிருந்து ஒழித்து வைந்திருக்கிறது 102.6 102.8 சந்தோஷமாக ஆட்டம் பட்டம் கொண்டாட்டமா மதிய நேர குதுகல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1:31 ஆகிற இந்த வரை நிகழ்ச்சியோடு சொந்தம் வணக்கம்.
1: பெரிய வணக்கம் சிவானி, பெரிய நீடாமணி கிருஷ்ணா.
0: கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க? கிருஷ்ணா
1: நலமாக உற்சாகமா உங்க பாடத்திலேயே உற்சாகமா இருக்கின்றேன்.
0: உற்சாகமா இருக்கீங்களா? அதுதான் எங்களுக்கும் வேணும். ஓகே கிருஷ்ணா, சாப்பிட்டீங்களா மதிய நேரம்?
1: என்ன
0: ஸ்பெஷல்
1: இன்னைக்கு?
0: கிருஷ்ணா சொல்லுங்க, நிகழ்ச்சியுடைய பாடல் தேர்வுகள் எல்லாம் பிடித்திருக்கதா?
1: அருமையான பாடல், துளசிய பாடல்கள்.
0: மற்றும்
1: கல்முனை பாண்டியன் நம்பிக்கையா ஹரச்சந்திரா தங்கத்துறை மற்றும் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு உங்களை இணைத்துக் கொண்டு பாட கேட்போம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இந்த நேரம் முகல் வழியாக இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்தலை வாரிய புலையில இருந்து நீலமேகம் தேவி வந்திருக்கிறாங்க. சபமாக இந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான மதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செங்கோடு இருந்து சக்கில சந்திரசேகரம் நிகழ்ச்சியை ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கொழும்பு 15 ரமேஷ்கான் ஜெயசீலன் வந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான மதி நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு குறிஞ்சா கிடைந்த அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதி நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியை ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக மனுசியமிலிருந்து சுபாஷ் வந்திருக்கிறாரு. இவர்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் வருகிறது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன plan? எனக்கு என்ன? Foreign போறதுதான் plan. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல higher studies படிச்சு இங்கேயே settle ஆயிரலாம்.
4: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு plans இருக்கும். A level முடிச்சாச்சு, foreign போகணும், study abroad, இங்கேயே நல்ல படிப்பா படிச்சு settle ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. Educate Sri Lanka Eastern Expo 2026.
3: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
3: எடியோகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள். 100 கண்ணா வந்திருக்கிறாரு. அன்பான சந்தோஷமான மதிய நேர வணக்கம். உப்புக்குளம் பிள்ளையார் கோவில் அடி மன்னால இருந்து வேலுசாமி வந்திருக்கிறாங்க. மதிய நேர குதிரை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறாங்களாம். கலகலப்பு தான், கலைக்கலப்பான பேச்சு. அதே போன்று சந்தோஷமான பாடல்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான மதி நேர வணக்கங்களோடு சுபா யோகா வந்திருக்கிறாங்க. இனிய மதி நேர வணக்கம். ஊர்கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருப்பதா பகிர்ந்திருக்காங்க. கொலம்பாந்தி 5 ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறார். அதே போல அன்பான மதி நேர வணக்கங்களோடு எங்கிலிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. வணக்கம் அக்கா, நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இன்னும் இணைத்துக்கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி தேத்ராவிலிருந்து சிவ கஜன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதி நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு நிர்மலா தேவி வந்திருக்கிறாங்க. இவர்கள் இணைத்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் வருகிறது.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சு போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேச நடதுங்க இந்த தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டினை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை அடிப்படையற்றது என குறிப்பிட்டார். அதன்படி குறித்த ஆரம்பகட்ட ஆட்சேபனையே நிராகரிப்பதாக தெரிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிரான அக்குற்றச்சாட்டினை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் எவ்வித தடையுமில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான யோசித ராஜபக்சவுக்கு பகிரங்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்தும் காட்டப்பட்டது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றவாளி அல்ல என யோசித்த ராஜபக்ச கூண்டிலிருந்து தெரிவித்தார். இதனையடுத்து குறித்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: சீனாவும் அமெரிக்காவும் எதிரிகளாக இல்லாமல் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அரசு முறை பயணமாக சீனாவுக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் நடத்திய விசேட பேச்சுவார்த்தையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது உலகம் எதிர்கொண்டுள்ள முன்னெப்போதும் இல்லாத திடீர் மாற்றங்களுக்கு மத்தியில் சர்வதேச சூழல் மோதல் நிலையை நோக்கிச் செல்வதை ஷி ஜின்பிங் இதன்போது சுட்டிக்காட்டினார். சீனாவும் அமெரிக்காவும் தொசிடைட்டஸ் பொறிக்குள் சிக்காமல் வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதிய மாதிரியை உருவாக்க முடியுமா? இரு நாடுகளும் இணைந்து உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு உலகுக்கு அதிக ஸ்திரத்தன்மையை வழங்க முடியுமா? இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு அழகான எதிர்காலத்தை இணைந்து உருவாக்க முடியுமா போன்ற தற்போதைய காலத்தின் கேள்விகளுக்கு வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் இணைந்து பதிலளிக்க வேண்டும் என ஷி ஜின்பிங் வலியுறுத்தினார். எமது அடுத்த மனித்தியாளர் செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

0: நானும்
1: சந்தோஷமா இருக்கிறேன். மதிய நேரம் சாப்பிட்டீங்களா? நானும் நல்லா சாப்பிட்டுதான் வந்திருப்பேன். சரி, ஓகேமா, சொல்லுங்க. அடுத்து மாதிரி சூப்பரான பாடலுக்கு
0: காத்திருக்கீங்க.
1: சொல்லுங்க.
0: ஆர்த்திகா?
1: சரி, ஓகே. சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்களும் வசந்தம் எஃப்எம் சார்பாக ஆர்த்திக் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கூட மிக்கு.
0: ஹலோ, எனக்கு ஒரு பாட்டு தருமா?
1: என்ன பாடு? நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்களை அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
2: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: வெல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை May 23 மற்றும் 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
0: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: முக்கியமான விடை சொல்ல போறேன். அட்வகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக தன்னுடைய 4வது முறையாகவும் மட்டக்களப்புல வந்து மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கண்காட்சிக்கு பாத்தீங்கன்னா உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளை வந்து நேரில் சந்திக்கும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் வெளிநாட்டில் குடிபெயர அல்லது உயர்கல்வி தொடர திட்டமிட்டிருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த களத்தை வந்து அமைத்து தரதுக்கு தான் இவங்க வந்து ரொம்பவுமே ஆவலா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உடனடி அனுமதிகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகள் என இன்னும் பல சலுகைகள் வந்து உங்களுக்கு தரதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. அதுவும் நீங்க உயர்கல்வியை வந்து சீனாவில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்களா இருந்தா உங்களுக்கான ஸ்பெஷலான முறையில ஸ்காலர்ஷிப்பும் தரதுக்கு அவங்க வந்து தயாராகவே இருக்கிறாங்க. இந்த மாதம் அதாவது மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் வந்து நடைபெற இருக்குது. எனவே மட்டக்களப்புக்குரிய சொந்தங்கள் அனைவருமே இப்போதே நீங்க செல்லுங்க அப்படின்றதையும் நானும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
3: வணக்கம்
2: மகேஷ், எப்படி இருக்கீங்க மகேஷ்?
3: நல்லா இருக்கீங்களா?
2: சந்தோஷமா இருக்கிறேன் மகேஷ். ரொம்ப நாளைக்கு பிறகு பேசுறோம் இல்லையா?
3: ஆமா. என்ன
2: ரைட், ஓகே மகேஷ் சொல்லுங்க, வேலையா இன்னைக்கு?
3: நன்றி.

0: மதிய நேர குதகம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2:31.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8.
2: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
3: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம். அந்த படம்

0: சென்ற பாடல்கள் எல்லாம் உங்கள் இதயங்களை தொட்டு செல்கிறது. பாடும் நிலாவில்
1: சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை.
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
8: இது என்ன பிரமாதமா? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
7: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
9: மச்சு போட்டு தாக்கு.
7: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
10: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: அரசர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: நாவலப்பட்டிலிருந்து
2: ஒரே மழையாக இருக்கு.
1: எல்லாருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா பேசியிருந்தாங்க. அது போல அன்பான மாதிரி நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நானும் வசந்தம் எஃப்எம்ஓடு நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனிமையான பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி தொண்டைமானார் செல்வ சன்னதி சுதன் வந்திருக்கிறாங்க. அன்பான மாதிரி நேர வணக்கம் சிவானி, பாடல்களெல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் வந்திருக்கிறாங்க, பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க. அன்பான மாதிரி நேர வணக்கம் இப்படி கந்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பிரசாந்த் வந்திருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான வணக்கங்களோடு ஹெடன் வந்து கீதா வந்திருக்கிறாங்க. அதே போல பலாங்கொடையிலிருந்து அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அன்பான மாதிரி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான மாதிரி நேர வணக்கங்களோட ரொசல்லகம்லிருந்து குசல் ராஜா வந்திருக்கிறாரு. அதே போல பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாரு. கொழும்பு 15 இருந்து தர்சினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. அதே போல வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. இவர்களும் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து நாங்க ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்க போறோம்.
3: அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இந்த கதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
1: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
3: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
4: சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா தட்டின தாச்சு தட்டின தாச்சு தட்டின.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சி என்று உரைபெற்று செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியுடன் இருந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் அறைய அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களும்பினா ஜெஷி பாணி. நன்றி சொந்தங்களே.

0: வித்தியாசமா 102.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை வைத்திருப்பதற்கு அனுமதி அளித்த சம்பவம் தொடர்பாக மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவில் பணியாற்றும் இரு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சிறை கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருந்த இரு சந்தேக நபர்கள் ஹெரோயின் போதைப்பொருள் சிகரெட் லைட்டர்கள் மற்றும் புகையிலை துண்டுகளை வைத்திருப்பதற்கு இவர்கள் இடமளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஈயத்தாள்கள் மற்றும் குழாய் வடிவில் சுருட்டப்பட்ட பணத்தாள்கள் ஆகியவற்றை சிறை கூண்டுக்குள் வைத்திருக்கவும் இவர்கள் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வேலையக்கூட குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் குறித்த சிறை கூண்டுகளை சோதனையிட்டபோது இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்
2: வெளிநாட்டு செய்திகள்
3: தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மீண்டும் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்த முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக மக்களை சந்தித்த அவர் தற்போது முதலமைச்சராக மக்களை சந்திக்க உள்ளதோடு இதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் பிரச்சாரத்தின் போது விடுபட்ட மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று மக்களுக்கு நன்றி கூற முதலமைச்சர் விஜய் தீர்மானித்துள்ளார் இந்த சந்திப்புகளின் போது மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் அவர் பெற்றுக்கொள்ள உள்ளார் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் அதிகாரிகளுடனும் முதலமைச்சர் விஜய் கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார் எமது அடுத்த மனுத்தள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

நன்றி சிவானி. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமானது ஒரு மாலை பொழுது வணக்கம். இணைந்திருக்கிறோம் போட்டுத்தாக்க நிகழ்ச்சியோடு. இன்றைய நாளும் உங்களுக்காக போட்டுத்தாக்க நிகழ்ச்சியை 5 மணி வரைக்கும் தொகுத்து வழங்க வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின். தொடர்ந்து சந்தோஷமாக இணைந்திருங்க. செய்திகள் மற்றும் விளையாட்டு தகவல்கள் அத்தோடு உலக இலங்கை இந்திய செய்திகள் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட செய்திகள் மட்டுமல்ல அமர் குட்டி ஸ்டோரி வித் மோட்டிவேஷன் உங்களுக்காக இருக்கு. இது வசந்தத்தின் போட்டுத்தாக்கு.

இனியமான வலைய திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் அப்படியே சந்தோஷமாக ஒளி தோய்ந்திருக்கிறது. பயணித்துக் கொண்டிருக்கிறோம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. போட்டு தாக்கு நிகழ்ச்சியில சந்தோஷமான ஒரு விஷயம், ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, பட்டிக்குள மக்களுக்கு அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்ல முடியாது, இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, எடுகேட் ஸ்ரீலங்கன் ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வந்திருக்கு. இது மட்டக்களப்பில் 4வது முறையாக நடக்கிற ஒரு மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளோட ரெப்ஸ் நீங்க டைரக்டா மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் குலேஷன் கூட இருக்காங்க. நீங்க அப்ரோட் போக பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னால் ஹையர் ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் என்ன கோர்ஸ் பண்ணலாம், எங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் கைடன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இது இருக்கு. இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்போர்ட் அட்மிஷன்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்மே வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, உங்க ஃபியூச்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் தான் இது. டேட் நோட் பண்ணிக்கோங்க, மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் தான் நடக்க இருக்கு. அதோட பட்டிக்குளோ கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் தான் இந்த விஷயம் நடக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, திரும்ப ஒருக்கா இடத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, பட்டிக்குளோ கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் தான் நடக்கிறது. மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் இந்த கல்வி கண்காட்சி நடக்க இருக்கிறது அப்படின்றதோட, இன்றைய நாளுக்குரிய முக்கியமான பல்வேறு பெற்ற விடயங்களும் உங்களுக்காக இருக்கிறது. என்ன விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, சரி, இன்றைய நாள் காலநிலையை போல பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே அறிந்திருப்போம். நிலவு வரக்கூடிய கடுமையான மழையுடனான காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபாய எச்சரிக்கை நாளை 15 காலை 9 மணி வரைக்கும் செல்லுபடியாகும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. காலி, ரத்னபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் 2 கட்டங்களாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி காலி மாவட்டம் நெல்லுவ பிரதேச செயலக பிரிவு மற்றும் களுத்துறை மாவட்டத்தினுடைய கொரோனை அகலவத்தை பதுரளிய வெள்ளல்லாவிட்ட மற்றும் மத்துக்கம பிரதேச செயலக பிரிவுகள், ரத்னபுரி மாவட்டத்தினுடைய பெல்மடுள்ள பிரதேச செயலக பிரிவு, அதேபோல் பின்வரும் மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பதுளை மாவட்டத்தினுடைய பண்டாரவிளை, காலியலம் மற்றும் பசறை பிரதேச செயலக பிரிவுகள், காலி மாவட்டத்தினுடைய நியக்கம தவலம மற்றும் எல்பிடி பிரதேச செயலக பிரிவுகள், களுத்துறை மாவட்டத்தினுடைய புலர்சிங்களம் மற்றும் இங்கிரிய பிரதேச செயலக பிரிவுகள், கண்டி மாவட்டத்தினுடைய தும்பனை, பஸ்பாகே, நொலுவ, ஜட்டினுவர, உடலபாத, கங்க, இகல, கோரளை, அக்குரணி, ஹாரிஸ் பத்துவ, உடுனுவர, புஜாபெட்டிய, கங்கவெட்ட, கோரளை, பாதகே வாகெட்டு, கத்தரடியத்த, தெல்தொட்ட மற்றும் பன்வில பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு கேகாலை மாவட்டத்திலே அரநாயக்க, மாவனெல்லை, புலத்கோகிப்டிய, ரம்புக்கனை, கேகாலை, ஜட்டியந்தோட்டை மற்றும் வரகாபுல பிரதேச செயலக பிரிவுகள், குருநாகல் மாவட்டத்தினுடைய ரிதிகம பிரதேச செயலக பிரிவு, மாதளை மாவட்டத்தினுடைய நாவுல, அம்பன்கங்கை, கோரளை மற்றும் ரத்தோட்டை பிரதேச செயலக பிரிவுகள், மாத்திரை மாவட்டத்தில் பிடவெத்தர பிரதேச செயலக பிரிவு, முடராகலை மாவட்டத்தினுடைய வெள்ளவாய, பிபிலை மற்றும் படல் கும்பர பிரதேச செயலக பிரிவுகள், நுவர்லியா மாவட்டத்தினுடைய நோர்வுட், கொத்மலை மற்றும் வடக்கு அம்பன்கங்கை கோரளை பிரதேச செயலக பிரிவுகள், ரத்னபுரி மாவட்டத்தினுடைய கலவானை, அயகம, கிரியெல்லை, கொடகவில, எகிலியகொட மற்றும் குறிவிட்ட பிரதேச செயலக பிரிவுகள். மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள், இவ்வளவு நேரமும் நான் சொல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், மண்சரிவு அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது.

0: அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
1: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

ஒளித்துவைக்கிறது பாடல் தாமிரபரணி திரைப்படத்தில் இடம்பெற்று ஒரு அழகான பாடல் அப்படி ஒளித்துவிந்திருக்கிறது. பயணித்துக் கொண்டிருக்கிறோம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியுடன். இன்றைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் ஏராளமான பல பிரயோசனமான விடயங்கள் நடைபெற முடிந்த பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். காலநிலை மற்றும் தங்க விலை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில பேசுவோம். இன்றைய அந்த அடிப்படையிலே தங்கத்தினுடைய விலை, இலங்கையில் தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாளுக்கு நாள் மாறுபடக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட இன்றைய நாள் தங்கத்தினுடைய விலை 24 கராட் 1 கிராமினுடைய விலை 49,330 ரூபாவாக இருக்கிறது. 24 கராட் தங்கம் 8 கிராம், அதாவது 1 பவுனுடைய விலை 3,94,650 இருக்கிறது. அதே நேரம் 22 கராட் தங்கம் 1 கிராமினுடைய விலை 45,220 ஆகவும், 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கத்தினுடைய விலை 22 கரட் 1 பவுன் தங்கத்தினுடைய விலை 3,61,800 ஆகவும், 21 கரட் 1 கிராம் 43,170 ஆகவும், 21 கரட் 1 பவுன் தங்கத்தினுடைய விலை 3,45,350 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. சரி, மற்றொரு விடயம் வழியாக இருக்கிறது என்ன அப்படி என்று சொன்னால், 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மதுபான சாலை ஊழியர்களுக்கு இந்த விடயம் பற்றி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மதுபானம் விற்பதற்காக விற்பனையாளர்களாக இல்ல, 21 வயதுக்குட்பட்டவர்கள் மதுபானம் வாங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே செயல்பட்டு வரக்கூடிய மதுபான சாலைகளுடைய பணியாளர்களுக்கு நிர்வாகம் சார்பில் முக்கியமான அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 21 வயதுக்கு குறைவானவர்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது என கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வாடிக்கையாளர்களுடைய வயதில் சந்தேகம் ஏற்படுமாக இருந்தால் சாரதி உரிமம் இல்லை என்று சொன்னால் தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற அடையாள ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் தான் மதுபானங்கள் விற்பனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 21 வயதுக்கு குறைவானவர்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிர்வாகம் எச்சரித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை குறைந்த வயதினரிடையே மதுபான பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் பல்ராம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: சரி, போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மற்றொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படி என்று சொன்னால், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவக்கூடிய தீவிர போர் பதட்டம் காரணமாக உலக எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் சமீபத்தில் அதிகரித்திருந்த நிலையில் மீண்டும் சரிவை சந்தித்திருக்கிறது. உலகளாவிய சந்தை நிலவரப்படி அமெரிக்காவின் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை தற்போது 100.8 ஆக அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்திருக்கிறது. அதேவேளை சர்வதேச சந்தையில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 105.5 அமெரிக்க டாலராக பதிவாகியிருக்கிறது. அதே நேரத்தில் இயற்கை எரிவாயு விலையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் விலை இன்றைய தினம் 2.879 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருக்கிறது. சர்வதேச அரசியல் பதற்றங்கள் மற்றும் விநியோக பிரச்சினைகள் காரணமாக எரிசக்தி சந்தையில் தொடர்ச்சியான ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினுடைய மென்பொருள் ஒன்றை நிறுவ போது இடம்பெறுவதாக கூறப்படக்கூடிய நிதி மோசடி தொடர்பாக அந்த திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவின் கட்டுப்பாட்டாளரான கே ஹேரத் என்பவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவால் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்காக பயனர் மேலாண்மை தொகுதி, அதாவது யூசர் மேனேஜ்மெண்ட் மொடியூல் எனப்படும் மென்பொருள் ஒன்றை நிறுவுவதற்காக 9,83,1,250 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டிருந்தும் அந்த மென்பொருளை நிறுவ தவறியமை மற்றும் மென்பொருளை பெற்றுக் கொள்ளாமல் அரசாங்க பணத்தை மோசடியான முறையில் பெற்றுக் கொண்டமை ஆகியவைதான் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள பிரதான குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த அதிகாரி கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அரசாங்க பணத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை மற்றும் மோசடி செய்தமை தொடர்பில் இவருக்கு எதிராக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியுடன் இந்த வசந்தத்தின் போட்டு தாக்கு.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: குடிவரவு மற்றும் குடியகலவு திணைக்களத்தில் மென்பொருள் ஒன்றை நிரப்பும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக அந்த திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவின் கட்டுப்பாட்டாளரான கே ஹேரத் என்பவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகலவு திணைக்களத்துக்காக பயனர் மேலாண்மை தொகுதி எனப்படும் மென்பொருளை நிறுவுவதற்காக 98,31,250 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டிருந்தும் அந்த மென்பொருளை நிறுவ தவறியமை மற்றும் மென்பொருளை பெற்றுக் கொள்ளாமல் அரசாங்க பணத்தை மோசடியான முறையில் பெற்றுக் கொண்டமை ஆகியவை இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள பிரதான குற்றச்சாட்டுகளாகும். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அரசாங்க பணத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை மற்றும் மோசடி செய்தமை தொடர்பில் இவருக்கு எதிராக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஐரோப்பிய நாடுகளில் இனி விமான பயணம் மேற்கொள்பவர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று என சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் எனவும் உக்ரைன் போர் மற்றும் சர்வதேச விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் அது விமான நிறுவனங்களின் லாபத்தை வெகுவாக பாதித்துள்ளதாகவும் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்கள் தங்களின் அதிகரித்த செலவினங்களை ஈடுகட்ட பயண கட்டணங்களை உயர்த்துவதை தவிர வேறு வழி இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனித்தியால செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்லப்போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1,00,000, 3,000, 1,00,000, 1,60,000 பரிசுகள் இரட்டை பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: அலை திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் அப்படியே ஒளி துவைந்து விட்டுருக்காங்க. சந்தோஷமாக போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு பயணிச்சு கொண்டிருக்கூடிய இந்த நேரத்துல அந்த மலை திரைப்படத்துல இருந்து பாடல் ஒழிச்சா மட்டும் போதுமா, நம்ம காட்டுலயும் மலை உங்களோட வீட்லயும் யாராவது படிச்சுட்டு வேலைக்கு போகாம வெட்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான ஒரு செய்தி தான் இது. ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம், ஏலவல் முடிச்சுட்டு ஓலவல் முடிச்சுட்டு இல்லைன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு இருக்கிறது அந்த லைஃப்ல செட்டில் ஆக வேண்டிய அந்த வயசுல வந்து எதுவும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. பர்டிகுலர்ல வந்து வர்ற மே மாதம் 23 மற்றும் 24 தேதி இரண்டு நாட்கள் மெடிக்கேட் ஸ்ரீலங்கா எக்ஸ்டர்ன் எக்ஸ்போ நடக்க இருக்கு. இது ஆல்ரெடி 4வது வருஷமா நடக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஏலவல் முடிச்சிருந்தாலும் டிகிரி பண்ணிட்டு இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸா இருக்குன்னு சொன்னா உடனே இங்க உங்ககிட்ட போங்க. யூகே ஆஸ்திரேலியா கனடா யூனிவர்சிட்டிகளோட ரெப்ஸ் வர இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவோட டாப் காலேஜும் வந்து அங்க வர இருக்காங்க. நேரில் பேசி ஃபீஸ் எவ்வளோ, ஸ்காலர்ஷிப் இருக்கா, விசா ப்ரோசஸ் எப்படி, டிக்கெட்டிங் எப்படி, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போர்ட் அட்மிஷன்ஸ்க்கு ஆஃபர் கூட கொடுக்குறாங்க. எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம் அதுலதான் வந்து நடக்க இருக்கு. அதோட நீங்க உள்ள போறவங்க எல்லாருக்குமே வந்து எந்த பேமெண்ட்டுமே கிடையாது. நீங்க ஈஸியா ஃப்ரீயாவே போயிட்டு அவங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க ஃபியூச்சரை வந்து பிளான் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு இடம், பெஸ்டான ஒரு நிகழ்வு தான் இந்த இடத்துல நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில குட்டி ஸ்டோரி
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
0: சரி, இன்றைய நாளுக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கடற்கரையில ஒரு சின்ன நத்தை இருந்துதான் தினம் அலை வந்து அதை அடித்து தூக்கி போடும். நத்தை நினைச்சுதான் என்னால முடியல, இந்த அலை என்ன எப்பவுமே தூக்கி அடிக்குது, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். ஒரு நாள் பெரிய புயல் வந்ததாம். எல்லா நத்தைகளும் எல்லா சிப்பிகளும் பயந்து ஓடி மண்ணுக்கடியில் ஒளிஞ்சுக்கிட்டுதாம். ஆனா இந்த சின்ன நத்தை மட்டும் ஓடலையாம். அது தனக்குள்ள சொல்லிக்கிச்சாம், என்னை தூக்கி அடிச்சாலதான் என்ன இத்தனை நாள் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு, இப்போ இந்த புயலையும் நான் சமாளிப்பேன். புயல் முடிஞ்சதும் கடற்கரை அமைதியாச்சு. எல்லோருமே போன இடம் தெரியல, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அந்த சின்ன நத்தை மட்டும் அங்கேயே இருந்ததாம். அது இப்போ முன்ன விட ரொம்ப உறுதியா பெருசா வளர்ந்துருந்துச்சான். நம்ம வாழ்க்கையில வர்ற ப்ராப்ளம்ஸ், ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே அலை மாதிரி தான். முதல்ல அடிச்சு தூக்கி போடும், ஆனா அதே அடிதான் நம்மள ஸ்ட்ராங் ஆக்குது. நீ இப்போ ஃபீல் பண்ற ஸ்ட்ரகிள் அது உன்னை உடைக்க வரல, உன்னை சேவ் பண்ண வந்திருக்கு. புயல் வந்தாலும் நிலைக்கிற நத்த மாதிரி நீயும் நிலைச்சு நின்று அப்படின்னா அடுத்து வர்றது உனக்கான கடல் தான்.
2: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
3: காங்கிரஸ் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

வழி தோய்கிறது பாடல் பஞ்சதந்திரம் திரைப்படத்துக்காக. சரி, சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட அப்படி ஏராளமான விடயங்களை பேசிக்கொண்டு அப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. நாட்டில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விலங்கு நலச்சட்டம் மூலம் அமைச்சரவையின் அனுமதிக்காக இன்று சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. விவசாய கால்நடை அமைச்சினால் அமைச்சரவைக்கு இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்கே எமது செய்தி சேவைகளுக்கு தெரிவித்திருந்தார். குறித்த சட்ட மூலத்துக்கு சுற்றாடல் அமைச்சினுடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய புதிய சட்ட மூலத்தை வனஜீவிரவாசிகள் பாதுகாப்பு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு சட்ட மூலத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தயார் செய்ய அனுமதி வழங்கப்பட்டதாக சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பட்டபெந்தி அவர் தெரிவித்திருந்தார். மிருகவதைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய விலங்கு நல அமைப்பினால் புதிய சட்ட மூலத்திற்கான கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. மற்றும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதிகபட்ச சில்லறை விலையை மீறி போத்தல் குடிநீரை அதிக விலைக்கு விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு சுற்றுலா ஹோட்டல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 10 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவினை வந்து நீதவான் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கை நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபை நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தது. நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் மாத்தறை மாவட்ட அலுவலகம் நடத்திய சோதனைகளின் போது சம்பந்தப்பட்ட இரண்டு சுற்றுலா கோட்டர்களும் போத்தல் குடிநீரை அதிக விலைக்கு விட்டது தெரிய வந்திருக்கிறது. விசாரணைகளின் போது 1 லிட்டர் குடிநீரின் போத்தலின் அதிகபட்ச சில்லறை விலை ₹100 ஆக இருந்த போதிலும் அது ₹450 விற்கப்பட்டதும் 500 மில்லி லிட்டர் தண்ணீர் போத்தல் அதன் நிர்ணயிக்கப்பட்ட விலையான ₹70 பதிலாக ₹300 விற்கப்பட்டதும் தெரிய வந்ததையடுத்துதான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அநியாயமாக ஒரு சிறிய லாபத்தை எதிர்பார்த்து அவர்கள் செய்த வேலை அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் அவர்களை நட்டத்திலே தள்ளியிருக்கிறது.

0: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ள
2: வசந்தத்தினின்று ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் பல்ராம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: தோடுதாக நிகழ்ச்சியோடு உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே முக்கியமான ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. என்ன அப்படி என்று சொன்னால், அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு மற்றும் தொழில்சார் நிபுணத்துவ மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு விசேட ஆணைக்குழுவை அமைக்கும் பணிகள் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தினை தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தான் தெரிவித்திருக்கிறார். அரசு துறையிலே பல தசாப்தங்களாக நீடித்து வரக்கூடிய சம்பள உயர்வு பிரச்சினைகள் மற்றும் தொழில் முறை சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய நோக்கில் இந்த ஆணைக்குழு செயல்படவிருக்கிறது. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பான இந்த விடயம் 2026 வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தின் முரணான கருத்துக்களை நீக்கி அவர்களின் தொழில்சார் திறன்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் விசேட ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதாக ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த விடயம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு பக்கமா போகணும் அப்படின்னு சொன்னால், நடப்பு IPL தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. அணிகளுக்கு இடையிலான மோதல் ஒருபுறம் இருக்க, வீரர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட சாதனைகளுக்கான போட்டி ரசிகர்களை ஆச்சரியத்திலே ஆழ்த்தியிருக்கிறது. நேற்று நடைபெற்றிருந்த IPL ஆட்டத்தில் முதலில் ஆடிய கொல்கத்தா அணி 20 ஓவரில் 192 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய RCB அணி 194 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த நிலையில் அதிக விக்கெட் வீழ்த்தியோருக்கான தொடரில் RCB-யினுடைய புவனேஷ்குமார் முதலிடத்துக்கு முன்னேறி இருந்தார். கொல்கத்தா அணிக்கு எதிராக அவர் எடுத்த ஒரு விக்கெட்டையும் சேர்த்து புவனேஷ்குமார் 12 போட்டிகளில் 22 விக்கெட்டுகளுடன் முதலிடம் பிடித்திருந்தார். அடுத்த இடத்தில் ரபாடா இருக்கிறார். அவர் 12 போட்டிகளில் 21 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். நாளும் சந்தோஷமாக போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு பயணித்திருந்தோம். ஏராளமான விடயங்களை பார்த்திருந்தோம். தங்கத்தினுடைய விலை, அது மட்டுமல்லாமல் காரநிலை எச்சரிக்கை, அத்தோடு நாட்டில் நடைபெற்ற முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் இன்றைய நாள் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியிலே பார்த்திருந்தோம். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களோடு. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள வருகிறார்கள் ஆர்ஜி சிவா மற்றும் ஆனந்தி.

0: தசமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் அலங்காரங்கள் மற்றும் தான சாலைகளின் போது பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை பொதுமக்களுக்கு அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ஒருமுறை மாத்திரம் பயன்படுத்தப்படும் பல பிளாஸ்டிக் பொருட்களுக்கு சட்ட ரீதியாக தடை விதிக்கப்பட்டுள்ளதையும் அதிகார சபை நினைவூட்டியுள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் திலக் ஹேவாவசம் இதுகுறித்து கருத்து வெளியிடுகையில், வெசாக் கூடுகள், அலங்கார பொருட்கள் மற்றும் தானசாலைகளில் பொலித்தீன், லன்ஷீட்கள், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கோப்பைகள், தட்டுகள், கரண்டிகள் மற்றும் முட்கரண்டிகள், பொலித்தீன் மெழுகு இலைகள் மற்றும் பிளாஸ்டிக் மாலைகள் ஆகிய பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: பிரித்தானிய தொழிலாளர் கட்சிக்குள் தலைமை பதவிக்கான அதிகார போட்டி உருவாகினால் அது ஒட்டுமொத்த தேசத்தையும் பெரும் குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் என அந்நாட்டின் நிதியமைச்சர் ரச்சல் ரீவ்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஒரு சீரான நிலையை நோக்கி திரும்பிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இந்த முக்கியமான தருணத்தில் அரசியல் சீரத்தன்மை மிகவும் அவசியம் எனவும், தேவையற்ற தலைமை மாற்றங்கள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை சிதைப்பதோடு பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் ஸ்டாமரின் தலைமைக்கு எதிராக கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் அந்நாட்டின் நிதியமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளமை அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை தோற்றுவித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: 8 கோடி தனநிதானை சீரழிப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை.

0: listening to Vasantham Express. Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: இடிச்ச தம்பரும் முன்னே எங்கள் பாட்டு சத்தம்பரும் பின்னே அப்படின்ற மாதிரி இன்றைய தினம் குழுக்கள் கிளைமேட்டோட ஓடோடி வந்துட்டோம். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். வணக்கம் ஆனந்தி.
2: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்க போறீங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க.
1: 0112-1775-001 அப்படி இல்லாட்டி 0112-1775-111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் நீங்க எங்களோட கலகலப்பாக பேச முடியும். சூப்பராக உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பாடலுக்கு இணைத்துக் கொள்ள விரும்புறீங்களோ சொல்லுங்க.
2: இல்ல நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைன் தான் வேலை செய்யுது. அதனால நிறைய பேர் வந்து அந்த என்னோட கோல் ஆன்சர் பண்ணல, என்னோட கோல் ஆன்சர் பண்ணலன்னு சண்டை போட்டுக்காம வந்து ஒரு கோல் மட்டும் ஆன்சர் பண்ண முடியும்.
1: புரியுமே தெரியுமா? ஒண்ணுதான் இன்னொன்னு எங்கேஜ் தான் இருக்க போகுது. நாங்க ரொம்ப பிஸி அப்படின்ட்டு சோ அடிச்சுக்காம எல்லாருமே கால் பண்ணிட்டே இருங்க. சோ உங்களையும் எல்லாரையுமே முடிந்த அளவு நாங்க எல்லாரையும் உள்வாங்கி கொண்டு எல்லாருக்கும் நல்ல நல்ல பாடல்களை தாரத்துக்கு காத்துட்டே இருக்கிறோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு தெரியுமா? கீழ ஒரு ஆள் உட்கார்ந்து பாட்டு எழுதிட்டு
2: இருக்கா.
1: ஆமா, என் பேர்ல ஒரு தீர்ப்பா ஆணி இந்த முடியும்
2: அப்படியே இல்லாத அப்படி கால் பண்ண முடியாதவங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோட இணைந்து கொள்ள முடியும்.
1: எஸ், என்னை சூப்பரா வேற லெவல்ல. நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க இருக்கேன், இதுல நான் இதா அதா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க அளவுக்கு சூப்பரான ஒரு போஸ்ட் வந்து பேஸ்புக் பேஜ்ல இருக்கு. அதுக்கு கீழே போய் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்றதுக்கு ஹெவியா காத்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 200வது லைக் போடுற அளவுக்கு ஒரு கிஃப்ட் தரலாம் அப்படின்னு சொல்லி.
2: அப்படியா சிவா?
1: 9 மணிக்குள்ள 200 லைக் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த 200வது லைக் போடுற அளவுக்கு ஒரு கிஃப்ட்.
2: என்ன கிஃப்ட்?
1: அது நான் கடைசியை தான் சொல்லுவேன்.
2: அப்படியா?
1: இப்பயே சொன்ன போட மாட்டேன்.
2: சரி சரி, பாப்பமே வருதான்ட்டு
1: நிறைய பேர் வந்து இந்த பாட்டுக்கு வேணுங்க நிறைய ஒரு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இல்ல, இப்ப கொஞ்சம் லைட்டா வெட்டிட்டேன். என்னத்த அப்படின்னு யோசிப்பீங்க, அதுக்குள்ள பாட்டு போட்டு.

0: பிரபலமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
2: அப்புறம் ஆனந்தி என்ன கதை?
3: என்ன கதை? நீங்க தான் சிவா சொல்லணும். என்ன திடீர்னு என்ன கதை அப்படின்னு கேக்குறீங்க. நான் அப்படியே பதறிட்டேன்.
2: பதறப்படாது பதறப்படாது. எதுக்கும் நாங்க வந்து அந்த வில்லில் இருந்து புறப்படும் அம்புகள் போயில் இருக்க வேண்டும். உங்களோட பேசுறதுக்கு வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
2: மலை குரல் யாரு? கொழும்பு சுரேஷ் மாஸ்டரா?
3: ஹலோ,
2: நல்லா இருக்கும். உங்களோட பேர் இருக்க மறுபடியும் சொல்லுங்க.
3: உங்க பேர் என்ன?
2: சுரேஷ். ஏன் பேர் மட்டும் எனக்கு ஒழுங்கா கேக்குது இல்ல?
3: எனக்கே தெளிவா கேக்குது இல்லையே. சுரேஷ்குமார்.
4: என்ன
3: நீங்க பேசுறது தெளிவா கேக்குது இல்ல? என்ன
4: சொன்னீங்க?
2: படிக்கிறீங்களா?
3: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8 படிக்கிற. பாருங்க 8 படிக்கும் போதே எக்ஸ்பிரஸ் பிடிக்கும் சொல்றாரே.
2: ஓ 8 எக்ஸ்பிரஸ் அப்படி என்னமா?
3: எந்த நாளும் கேப்பாராம் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.
2: சூப்பர் சூப்பர். அப்படியே வசந்தம் கேட்டுட்டே படிக்கணும்.
3: சரி, ரொம்ப நன்றி சுரேஷ்குமார். அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, எங்கட வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்காங்க. சிவாட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க.
2: ஆமா, என்ன நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கோம். அப்ப அங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நாங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் அப்செட் ஆயிடும்.
3: டீ குடிச்சிட்டேன். நான் டீ குடிச்சிட்டேன். அண்ணா டீ குடிச்சாரான்னு தெரியல.
2: நான் இப்ப சாப்பிட்டு வந்தேன். நன்றி. சரி, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேப்போமா? ஓ ஓ ஓ,
3: என்ன பாட்டு? என்ன பாடு?
2: முட்டைக்கலக்கி
3: பாடல் வேணுமா? பாடல் கேக்க போறீங்க?
2: பாட்டு தாரோன்னு சொன்னோம்னா போயிருவோம். தெரியும், கேட்கப்படாது.

0: நாமளும் பிடிச்சிட்டோம், குட்டி குட்டி ஃபேன்ஸ் எல்லாம்
1: பிடிச்சிட்டோம்ல. உண்மையாக தான் சிவா.
0: ஆமா, சூப்பர், சந்தோஷமா இருக்கு. ரைட், ஓகே, வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க வசந்தம் எஃப்எம்ல.
1: நீரமாலை 5:32.
2: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
3: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிக் கொலாஜன்.

0: சொந்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம்
1: நானா எனக்கு பேர் புகழ் பதவி இதவி நட்பு கூட்டாளி நிறைய ஐக்காங்க.
2: தெரியும் தானே,
1: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
2: உண்மைதான்.
1: கைய கட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆவுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
2: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
3: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர். தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
4: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
3: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: என்ன நடக்கிறது? நம்பாச்சு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: கட்டி அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தம் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க.
3: நேரம் மாலை 5:46.
4: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM. FM 102.6. 102.8.
5: வாய் குருஜா, சாப்பாடு பாட்டு கூட்டிக்கொண்டு போக. இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்த காசு இத்தான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு, இல்லைன்னா கடலை கொஞ்சம் செத்துரு.
1: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
6: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
7: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
6: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
7: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கேட்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
6: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
8: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: மக்களின் வானொலி வசந்தம் 102.6.

0: Energetic Evening Drive. Wasantham Express. On Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க.
2: ஓகே, இனிமையான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீங்க இருவரும்? நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நல்ல பாடல் தாங்க சத்தமாக நாங்களும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரூபன் ரெக்ஸ் வந்திருக்காரு. நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதாக ரொம்ப நன்றி. அது மாதிரி இனிமையான வணக்கங்கள் இருவருக்கும். எப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருக்கிறது. எனக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பேர் சொல்லல. சரி, ஓகே. அவரோட ப்ரொஃபைல் பேர் கொஞ்சம் வில்லங்கமா இருக்கு, அதெல்லாம் வேணும்.
1: அப்படியா?
2: அப்புறம் இனிமையான வணக்கங்கள் அக்கா அண்ணா. எப்படி சுகம்? நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை, எங்களுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி.

வசந்தம் எக்ஸ்பிரஸ் வித் சிவா அண்ட் ஆனந்தி.

0: The Energetic Evening Drive. Wasantham Express. On Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. சூப்பராக இரண்டாவது மனச்சாலத்துக்கு நாங்கள் ஓடி ஓடி வந்துட்டோம். இந்த மனச்சாலம் உங்களுக்காக சுப ஏற்பாடுகளை தரப்போகின்றோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்போ எங்களோட பேசுறதுக்காக ஒரு சதம் வந்திருக்காரு. யாரெல்லாம் வந்திருக்காங்க? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம். யார் இது?
3: நான் கலவகலியிலிருந்து கிருஷ்ணபக்தன் பேசுறேன். இப்போ கொழும்புல இருக்கேன்.
2: கிருஷ்ணபக்தன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
2: நாங்க ரெண்டு பேரும் அட்டகாசமா இருக்கோம்.
1: ஓகே.
2: அவரும் சொல்லுங்க, கிருஷ்ணபக்தன் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: அப்புறம்
2: கிருஷ்ணபக்தன் சொல்லுங்க, நல்லா சமைப்பீங்களா நீங்க?
1: என்ன
2: சமையல் நல்லா சமைப்பீங்க?
1: மீன் குழம்பு அப்படின்னு சொல்ல உடனே ஆனந்தி வந்து கதறையில இருந்தாலுமே அந்த மேல கூரையில போய் முட்டிட்டு திருப்பி கீழே வந்திருக்கிறாவ. அப்படி மீன் குழம்பு அவ்வளவு பிடிக்கும் ஆனந்தி உங்களுக்கு?
3: நன்றி.
2: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0 அப்படியும் இல்லனா
1: 0-1-2-7-5-1-1-1 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா அவங்களோட பேச முடியும். ஆனந்தி, செல்ஃபி எடுப்போமா?

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: இத போறானே இவனெல்லாம் மனுஷன வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நட்டு ரோட்டுக்கு கொண்டதவன்.
2: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு

0: அசிண்ட பாட்டு போகும்போது பிசின் உள்ளுக்கு வந்த மாதிரி. சரி ஓகே, நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல, தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் பக்கத்துல இருக்காங்கட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள.
1: அதுக்கு என்ன அடிச்சு வேலை இல்லை, என்ன செய்யும்,
0: அதான் கொஞ்சம் இருங்க வர, இன்னமும் அமத்துப்படல. ஓம் சக்தி பராசக்தி, இது ஒரு தீய சக்தி.
1: சரி, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க, 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப யார் நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ ஓம்,
1: வணக்கம்.
0: ஆட்டோ வர்றீங்களா?
1: ஆட்டோ விஸ்வநாதன்.
0: ஓகே ஓகே, சூப்பர். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல் கேட்டு பாருங்களே,
0: பிரம்மாண்ட சிரிப்பு ஐயா, நல்லா இருக்கு உங்களோட சிரிப்பு கேட்கும் போது. அப்புறம் சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சீங்களா?
2: இல்ல சார், டீ குடிச்சணும்.
0: ஓகே, இப்ப இந்த மலைக்கும் இந்த குடிக்கிற டீக்கும் ஏத்த மாதிரி தான் அடுத்த பாட்டு வரப்போகுது, சரியா? ஓகே, இப்ப யாருக்காக எல்லாம் டெடிகேட் பண்ண
2: விரும்புறீங்க?

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்
3: பாடகர் பல்ராம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: வசந்த எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க.
2: நேரமாலை 6:46.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: தொண்ணூறு எட்டில் வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் 7:00.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் காற்றழுத்த வலயம் நாட்டிலிருந்து அகன்று சென்றாலும் மழை தொடரும் அறிகுறி. நிலவும் சீரற்ற காலநிலையினால் 47 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. 42வது தேசிய மீலாதுன் நபி விழாவை இம்முறை கம்பஹா மாவட்டத்தை மையப்படுத்தி நடாத்த தீர்மானம். உரிமையாளரற்ற அரசாங்கத்திற்குரிய மல்வானை வீட்டை கைப்பற்றியது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க சீன ஜனாதிபதிகள் இணக்கப்பாடு, வெள்ளை மாளிகை அறிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் சில தினங்களுக்கு 100 மில்லிமீட்டரை தாண்டிய அடைமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த வலயம் எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டை விட்டு அகன்று சென்று வலுவிழக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அடைமழைக்கு மத்தியில் சகல ஆறுகள் மற்றும் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் துரிதமாக அதிகரித்துள்ளதுடன் மண்சரிவு எச்சரிக்கையும் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு திசையில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த வலயம் காரணமாக தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை எதிர்வரும் 2 தினங்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காற்றழுத்த வலயம் எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டை விட்டு அகன்று கட்டம் கட்டமாக வலுவிழந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். கடந்த சில தினங்களாக பெய்த அடைமழை காரணமாக தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளப்பெருக்கு காரணமாக புத்தளம் நகரில் உள்ள சகல பாடசாலைகள் உள்ளடங்கலாக புத்தளம் கல்வி வலயத்திற்குட்பட்ட பெரும்பாலான பாடசாலைகளை மூடுவதற்கு புத்தளம் வலயக்கல்வி பணிப்பாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். கட்பெட்டி, ஆணிமடு, நவத்தேகம, பல்லம, மா கும்புக்கடவல, புத்தளம் வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் நீரில் மூழ்கியுள்ளன. புத்தளம் வைத்தியசாலை, போலீஸ் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் நீர் நிரம்பியிருந்த நிலையில் தற்போது நீர் வழிந்தோடியுள்ளது. வெள்ளவாய, எல்லவல் நீர்வீழ்ச்சிக்கும் நீரேந்தும் பகுதிகளில் அடைமழை பெய்து வருகின்றமையினால் திடீரென நீர் பெருமளவில் வலிந்தோடுகின்றது. அதன் காரணமாக நீர்வீழ்ச்சிக்கு கீழ்ப்பகுதியில் நீரின் அளவு துரிதமாக அதிகரித்துள்ளமையினால் குறித்த பிரதேசங்களில் நீர் வழிந்தோடுவதை புகைப்படம் எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கொக்குலை கங்கையின் நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. குறித்த நீர்த்தக்கத்திலிருந்து சிறு ஆறுகளுக்கு நீர் விடுவிக்கப்படுகின்றமையினால் புலத்சிங்கல மோல்காவ வீதியின் சில இடங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. இன்று காலை வேளை கழுகங்கை மெல்லகந்த நீர்மினியில் 6.3 மீட்டர் வரை பதிவாகியிருந்தது. ஹொரண உள்ளிட்ட பிரதேசங்களில் தொடர்ந்தும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பயாகல, தும்முல, மோதுல அல பெருக்கெடுத்தமையினால் எல்லகங்கவாத்து பிரதேசத்தின் வீடுகள் மற்றும் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் மூணு சிங்கக்குட, கப்புகுட உள்ளிட்ட இடங்களும் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக தெற்கு அதிவேக வீதியின் வலிப்பன இடைமாறல் பகுதியின் அழுத்கம மாத்துகம வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக கொழும்பை நோக்கி பிரவேசிக்கும் நுழைவாயில், கொழும்பு பகுதியிலிருந்து வருகை தரும் வாகனங்கள் வெளியேறும் பகுதி மற்றும் காலி பகுதியிலிருந்து வருகை தரும் வாகனங்கள் வெளியேறும் பகுதிகளில் இலகுரக வாகனங்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்தது. குறித்த வீதிகளில் நீர் வழிந்தோடியதையடுத்து மீண்டும் போக்குவரத்திற்காக வீதி திறக்கப்பட்டுள்ளது. அடைமழைக்கு மத்தியில் ராஜங்கனி மற்றும் அங்கமோ நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. கொக்குலை கங்கையின் நீர்மின் உற்பத்தி நிலையத்தின் நீர்த்தக்கத்தின் வான்கதவொன்றும் திறக்கப்பட்டுள்ளது. குறித்த நீர் கொக்குலை கங்கைக்கு விடுவிக்கப்படுவதால் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை சகல ஆறுகளின் நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வளா, கழுகங்கை, அத்தனகலோய் ஆகியன சுட்டிக்காட்டத்தக்களவு உயர்வடைந்துள்ளன. இரண்டாம் கட்டத்தின் கீழ் 3 மாவட்டங்களுக்கும் 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், முதலாம் கட்டத்தின் கீழ் 11 மாவட்டங்களுக்கும் 47 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த வலயம் காரணமாக தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை எதிர்வரும் 2 தினங்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக கடும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஹட்டன் பகுதியில் பெய்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. கால்வாய்கள் நிறைந்து கழிவுநீர் வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடியதனால் பாடசாலை மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் வீதியில் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹட்டன், வட்டவலை, தியகலை, கரோலினா, கினிகத்தேனே, பிட்டவல் ஆகிய பகுதிகளிலும், ஹட்டன் நுவரெலியா வீதியில் குடாகம, கொட்டகலை, சென்ட் கிளையர், தலவாக்கலை, ரதெல்ல, நானோய் ஆகிய பகுதிகளில் மழையுடன் மேகமூட்டம் காணப்படுவதனால் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியிலும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியிலும் தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட மண் சரிவுகள் தற்போது தொடர் மழை காரணமாக மீண்டும் சரிவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதனால் மலேக வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாற்பத்திரண்டாவது தேசிய மீலாதுன் நபிபெரு விழாவை இம்முறை கம்பஹா மாவட்டத்தை மையப்படுத்தி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இம்முறை பிரதான அரச விழா நீர்கொழும்பு அல் ஹிலால் மத்திய மகா வித்தியாலயத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தேசிய விழாவின் ஏற்பாடுகள் மற்றும் திட்டமிடல்கள் குறித்த ஆரம்பகட்ட கலந்துரையாடல் மத மற்றும் கலாச்சார விவகாரங்கள் பிரதியமைச்சர் முனீர் முலாஃபர் அவர்களின் தலைமையில் நீர்கொழும்பு பெரியமுலை பிரதான பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது. இதன் ஆரம்பகட்ட கலந்துரையாடலின்போது பிரதேச மக்களுக்கு தெளிவூட்டல், விழாவின் முக்கியத்துவம் மற்றும் அதனை வெற்றிகரமாக நடத்த ஊர் மக்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளல், விழா நடைபெறவுள்ள வளாகத்தின் வசதிகள் மற்றும் ஏற்பாடுகளை ஆராய்தல், நிகழ்ச்சி நிரல் போன்ற விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் முஸ்லிம் சமய பண்பாட்டின் திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள், பிரதேச சமய தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள், அறிஞர்கள் மற்றும் பிரதேச பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் வரி பணத்தை களவாடி பெற்றுக்கொண்ட சொத்துக்களை மக்களின் உரிமைக்கு வழங்குமாறு வலியுறுத்தி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் மல்வானையில் அமைந்துள்ள காணி மற்றும் சொகுசு வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். பல்கலைக்கழக பொது தேவைக்காக அதனை வழங்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது வழங்கிய வாக்குறுதிக்கமைய மக்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் வலியுறுத்துகின்றனர். இடவசதி குறைவாக உள்ள பல்கலைக்கழகங்களின் பயன்பாட்டிற்கும் பொதுமக்களின் தேவைக்கும் குறித்த சொத்தை பயன்படுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள குறித்த வீட்டிற்கும் தமக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தமது சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். இதனையடுத்து குறித்த சொத்து நீதி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பின்னர் குறித்த காணியையும் வீட்டையும் ஏலத்தில் விற்பனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. பல்மடுள்ள நாராங்குட தனியார் தோட்டத்தில் தோட்ட உரிமையாளரினால் உடைக்கப்பட்ட வீட்டில் தங்கியிருந்த பாதிக்கப்பட்டவர்களை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குடும்ப உறுப்பினர்களை சந்தித்த பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களின் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்ததுடன் சம்பவ இடத்தையும் பார்வையிட்டுள்ளார். குறித்த தோட்டம் தனியார் ஒருவரினால் நிர்வகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தனியார் காணியில் வீடு கட்டப்பட்டதையடுத்து குறித்த வீடு உடைக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. பிரதேச மக்களுடன் கலந்துரையாடிய பிரதியமைச்சர் இதுபோன்ற நிலைமைகள் பெருந்தோட்ட பகுதிகளில் காலம் காலமாக நடந்து வருவதாகவும், தற்போது மாத்திரமே சமூக வலைதளங்களினூடாக மக்கள் மயப்படுத்தப்படுகின்றது என்பதனையும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொகவந்தலாவ கிரக்கஸ்வால் மேல்பிரிவு தோட்ட பகுதியில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 4 பெண் தொழிலாளர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த போதே தேயிலை மரத்தின் அடியிலிருந்த குளவிக்கூடு கலைந்து தொழிலாளர்களை தாக்கியுள்ளது. காயமடைந்த தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவும் சீனாவும் எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக செயல்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஷி ஜின்பிங் ஒரு சிறந்த தலைவர் எனவும், அமெரிக்கா சீனா உறவுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இரு தலைவர்களுக்கும் இடையில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வருகின்றார். சீனாவிற்கு சென்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டுள்ளது. பீஜிங்கில் உள்ள மக்கள் அரங்கிற்கு வெளியே விரிக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பளத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் டொனால்டு டிரம்புடன் கைகுலுக்கிய போது சீன சிறுவர்கள் ஆரவாரம் செய்தனர். அதன்போது ராணுவ மரியாதையும் வழங்கப்பட்டுள்ளது. சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு உலக வல்லரசு நாடுகளுக்கிடையேயான உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்படும் என்று டிரம்ப் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். டொனால்டு டிரம்ப் இதற்கு முன்னர் 2017 ஆண்டிலும் சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். சீனாவிற்கு உத்தியோகபூர்வமாக விஜயம் செய்த கடைசி அமெரிக்க ஜனாதிபதியாகவும் அவர் பதிவாகியுள்ளார். இரு தலைவர்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பமான முதல் ஷி ஜின்பிங்கின் கருத்துக்களை சீன ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. தாய்வான் பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவுடன் மோதல் உருவாகலாம் எனவும் தகவல்கள் வெளியாகின. எனினும் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் ஈரான் போர் நிலை ஆகியவை பற்றியும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளது. மோதலை விட ஒத்துழைப்பே முக்கியமானது என்ற செய்தியை சீனா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு வழங்கும் முக்கியமான செய்தி என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இணைந்து செயல்பட்டால் இரு நாடுகளுக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ரகசியமாக சென்றும் அந்நாட்டு ஜனாதிபதியை சந்தித்தும் இருப்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாகூ தெரிவித்துள்ளார். இது வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றத்திற்கு காரணமாக அவரது அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் இஸ்ரேல் பிரதமரே, இஸ்ரேல் பிரதிநிதிகளோ தமது நாட்டுக்கு வருகை தரவில்லை என ஐக்கிய அரபு அமீர் ராஜ்யம் குறிப்பிட்டுள்ளது.
0: தலைப்புச் செய்திகள்.
1: எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் காற்றழுத்த வலயம் நாட்டிலிருந்து அகன்று சென்றாலும் மழை தொடரும் அறிகுறி. நிலவும் சீரற்ற காலநிலையினால் 47 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. 42வது தேசிய மீலாது நபி விழாவை இம்முறை கம்பஹா மாவட்டத்தை மையப்படுத்தி நடத்த தீர்மானம். உரிமையாளரற்ற அரசாங்கத்திற்குரிய மல்வானை வீட்டை கைப்பற்றியது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க சீன ஜனாதிபதிகள் இணக்கப்பாடு, வெள்ளை மாளிகை அறிவிப்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 17, 69, 78, 79. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 17, 69, 78, 79. ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3, 8, 1, 3, 9. மீண்டும் ஒரு முறை, ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3, 8, 1, 3, 9. சூப்பர் பரிசு ரூபாய் 563,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்பட்டுள்ளது. ரூபாய் 2,00,000 பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 6,26,67,607 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 500,00,000. எதிர்வரும் சீட்டெழுப்பிற்கான சிவப்பு நிற சனிதா சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி சிவிப்பேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 1, 48, 55, 73. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 1, 48, 55, 73. சுபரிலக்கம் 14. மீண்டும் ஒரு முறை, சுபரிலக்கம் 14. கப்ருக முதலாம் கோடிப்பதி பரிசு பொதி ரூபாய் 2,658,00,000 வெல்லப்படவில்லை. ரூபாய் 100,00,000 கப்ருக இரண்டாம் கோடிப்பதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100,00,000 கப்ருக மூன்றாம் கோடிப்பதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20,00,000 பரிசுகள் ஒன்று வெல்லப்பட்டது. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,33,600 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிப்பதி பரிசு பொதி ரூபாய் 2,666,00,000. எதிர்வரும் சீட்டெடுப்பின் செம்மஞ்சள் நிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி மேடம், வெற்றி இலக்கங்கள் 7, 20, 27, 57. மீண்டும் ஒரு முறை, ராசி மேடம், வெற்றி இலக்கங்கள் 7, 20, 27, 57. ரூபாய் 10,00,000 பரிசுகள் வெல்லப்படவில்லை. சூப்பர் பரிசு ரூபாய் 30,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,33,83,480 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 32,00,000. எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான மண்ணிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சுப்பிரதன சம்பதவுக்கான வெட்டி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 8, 7, 7, 2, 0, 8. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 8, 7, 7, 2, 0, 8. சூப்பர் பரிசு ரூபாய் 283,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 33,94,960 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 284,00,000. எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான மஞ்சள் நிற சுப்பிரதன சம்பத லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 7, 19, 32, 57. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 7, 19, 32, 57. சூப்பர் பரிசு ரூபாய் 658,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 8 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 76,64,800 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 662,00,000. எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான இளநிலநிற அத்த கோடிப்பதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுபபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 30, 41, 63, 67. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 30, 41, 63, 67. சுபகேஸ் சீட்டெழுப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 9, 0, 4, 0. மீண்டும் ஒரு முறை, ரூபாய் 20,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 9, 0, 4, 0. சூப்பர் பரிசு ரூபாய் 1,244,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 54,60,200 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 1,247,00,000. எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான பச்சை நிற சூப்பர்போல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ஜெய சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 7, 2, 0, 8.
மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 7208, ரூபாய் 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது, 50,000 பரிசுகள் 24 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 56,50,480 ஆகும். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான ஜெயசம்பத பச்சை நிற அச்சிடப்படலோக்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கங்கள் 21, 28, 34. மீண்டும் ஒரு முறை 21, 28, 34. ரூபாய் 200,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 27,31,720 ஆகும். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான கருநீல நிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள். நேயர்களின் தெரிவில்

0: பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் FM.
1: You are listening to Vasantham Express. Some Express on Vasantham FM with Shiva and Ananthi.
2: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க.
3: அப்படியே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 011-2-775-0001. அப்படி இல்லாட்டி 011-2-775-1111 கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட பேச முடியும். இப்ப எங்களோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
2: அப்கொட்ல இருந்து
3: என்ன கிளாஸ்
2: படிக்கிறீங்க? சரி பரவாயில்ல, நமக்கு தான் அதுக்கு எங்களுக்கு ஆகாது. சரி பரவாயில்ல, ஆனால் உங்களை பேரை கேட்டோன்னு எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருது. உங்களுக்கு அந்த கவிதை ஞாபகம் வருதா?
3: கீதா.
2: ஆமா, கீதா என் இதய பூட்டை திறக்கும் கீதா. அப்புறம் கீதா இந்த கவிதை யாருக்காக உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா?
3: இல்ல, இப்ப நீங்க தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஐயோ ஐயோ. சரி அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா?
4: எல்லாரும் நல்லா.
3: அப்புறம் கீதா உங்களுக்கு அண்ணா இருக்காரா?
4: இல்லையே.
3: அதனால சிவா தப்பிச்சாரு. சாரி சாரி கீதா. அப்புறம் சொல்லுங்க கீதா, சாப்பிட்டீங்களா?
4: இல்ல இல்ல, கண்டிப்பா.
2: ஐயோ,
3: நீ தான் சாப்பிடல.
2: சாப்பிடாதல, இங்க எனக்கு பசிக்குதே. வெக்கம் எல்லாம் பண்ற. சரி சரி, சும்மா தான் கலாச்சேன், டென்ஷன் ஆகாதீங்க. யாருக்காக எல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
3: அவங்களுக்காக
2: இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுமா?
3: நீங்க பண்ணுங்க.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
1: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: பாடகர் பல்ராம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: ஆகமொத்தம் ஆனந்தி இந்த பாட்டுல வந்து தலைவர் என்ன சொல்ல வாரார் அப்படின்னு சொன்னா, மனிதனை விட மாடு நல்லம் அப்படின்ற மாதிரி சொல்ல வாரு.
1: அப்படியா, யாருக்கு இந்த கருத்து?
0: உங்களுக்கு தான் வரு.
1: எனக்கு தெரியும், எனக்கு எனக்கு இல்ல, இது வெளியில எங்கேயோ அப்படிங்கிற மாதிரியும்
0: தெரியும். பொதுவா சொன்னா நீங்க சும்மா இருங்க ஐயா சாமி, நான் இந்த வேலையை உங்களுக்கு விரிக்கல, நான் பொதுவா தான் விரிச்சேன், நீங்க விழுந்துட்டீங்க.
1: அப்படியா, சரி. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
0: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
2: நிஷாமிகா.
0: நிஷாமிகா, இப்ப என்ன சண்டைக்கு வரீங்க? என்ன பிரச்சனைங்களோட?
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டு பாடல்கள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
1: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 1 7 5 0 0 1 அப்படியும் இல்லனா
0: 0 1 2 2 1 1 1 கால் பண்ணி அப்படின்னு எங்களோட பேச முடியும். இப்ப ஒரு சூப்பரான பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே எங்களுக்கு மறக்காம கால் பண்ணுங்க, சரியா?

0: எல்லாம் முன்வாசம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம்.
1: 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
0: ஓகே, நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-1275-0001 அப்படி இல்லாட்டி 0112-1275-111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா பேச முடியும். இப்போ எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க? ஹரல் சந்திரா. எப்படி இருக்கீங்க?
0: சாப்பிட்டீங்களா? சாப்பிடாம எங்களோட பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாம இருந்தாரு பாத்தீங்களா, அதுக்காகத்தான் டக்குனு வரட்டு யார்கிட்டலாம் பாடல் கேக்குறீங்கன்னு கேட்டுட்டு அவரை சாப்பிட அனுப்பிட்டு ஒரு பாட்டு இந்த பாடல் கேட்ட உடனே சமைச்சு நினைக்கிறேன்.
1: என்ன நல்ல பாடல்?
0: ஆமா.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க.
1: நேரம் இரவு 8:30.
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
3: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: உள்ளே.
1: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
0: கீழ நெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
1: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: என்னாச்சு என்னாச்சு சிவா, பசியா?
1: நல்ல பாடல் உண்டு, அத குழப்பறதுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருந்துச்சு. ஹரிஷியராஜ் என்ன வெட்ட வாரதுக்கு ரெடியாயிரு போல. சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம், லேசா லேசா திரைப்படத்துல இருந்து, கார்த்திகோட வாய்ஸ்ல, ஹரிஷ் ஜெயராஜோட மியூசிக்ல, வசந்தம் எஃப்எம் ரேடியோல பாத்தீங்களா, எல்லாம் அப்படியே அழகா
0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில
1: அழகான ஆர்ஜேஸ் கூட
0: சொல்லிட்டே. இது கொஞ்சம் ஓவரா தெரியும்.
1: உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாடி ஆனது, வேற யார் நம்பிக்கை?
0: ஏ மேல நம்பிக்கை இல்லாண்டில்ல, உங்க மேல எனக்கு நம்பிக்கை.
1: அப்படி பொதுவா
0: சரி, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லிங்க சிவா,
1: என்னன்னா
0: பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, நான் ஹொரணையிலிருந்து பிரியதர்சினி நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. தன்னுடைய மகள் செனோலிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பெங்களூர்ல இருந்து ராமச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவிற்கும் இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. ஆய் ப்ரோ அண்ட் சிஸ்டர், இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி இங்கிரிய ரவி இணைந்திருக்காங்க. ரசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க.
1: சரி ஓகே, இருக்க இனிய இரவு பொழுது வணக்கங்கள், நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன். மூதூர் பட்டுத்திடல் வடிவேல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும், எனக்கும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அன்பான மாலை பொழுது வணக்கம் இருவருக்கும், நிகழ்ச்சியோடு நானும் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மில்டன் வந்திருக்காரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப இந்த பாடலுக்கு நீங்க டான்ஸ் ஆன அப்படி இருக்கும் ஒரு யோசனை இல்ல இந்த பாடல்,
0: இப்படி
1: எல்லாம் ஒரு சினிமா கற்பனை தான்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: இசை உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நேயர்களின்

0: அடுத்து வரும் பாடலோடு அப்படி நாங்களும் விடைபெறுகிறோம். இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடலும் பிடிக்கும், இதுக்கு அடுத்து வர போற பாடலும் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா, டபுள் டமாக்கா உங்களுக்கு. ரைட், ஓகே மகளே, வள நேரம் இணைந்து ரசித்து மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறுபடியும் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெறப்போகின்றோம். அதுக்கு முதல்ல வசந்த நிலா நிகழ்ச்சியோடு கலையத்தில் டிலுக்ஷன் விடைபெறும் நாங்கள்.
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ஜய் ஆனந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமி நோங்காமூர்த்தி. வணக்கம் நேர்களையே, தொடர்ந்தும் வசந்த மெஃபமோடு இணைந்திருங்கள். பாய் பாய்.

நன்றி சிவா, மற்றும் நன்றி ஆனந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரா பொழுது வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான ஒரு இரா பொழுது, ஒரு வியாழக்கிழமையில் இன்றைய நிகழ்ச்சி இனிமையான விருப்பத்தில் பாடல்களோடு நகரப் போகின்றது. நேரம் சரியாக இரவு 9 மணி.

காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 9:06 ஆய்கொண்டிருக்கின்றது. இனிமேலான இரா பொழுதில் இனிமேல பாடல்களை சுமந்து கொண்டு என்ற வியாழக்கிழமை கூட ஒருவரனுடைய விருப்பத்தறிவோடு நகர்கின்றது. ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன் நடு நிகழ்ச்சியோடு இன்றைய விருப்பத்தறிவோ என்னுடைய விருப்பத்தறிவாக அமைகின்றது என்று நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில நினைவுகளை இந்த கட்டாய நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளணும். என்னுள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நினைவுகளை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுதே என் மனம் சிற்று இழைப்பாரும். சொல்ல முடியாத வழிகள் ஏராளமா இருக்கு டிலுக்ஷன். அந்த வார்த்தைகளுக்கு அந்த வழிகளுக்கு வார்த்தை கொடுக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னு சொன்னா அது வசந்த நிலா. இந்த வியாழக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வியாழக்கிழமையோடு என்னுடைய நினைவுகள் பல்வேறுபட்ட நினைவுகளை நானும் பகிர்ந்து கொள்ளணும் நினைச்சு காத்து கொண்டிருந்த ஒரு நாள் இன்றைய நாள். சில பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள், சில பாடல்கள் என்னை தூக்கி ஓரமாக வீசின சில பேருக்கு பிடித்த பாடல். அது குடும்ப உறவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், நட்பு, காதல், ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்தில் இருந்தும் பலமான அடிகை வாங்கின ஒரு பர்சன் தானா அப்படின்னு சொல்லி வவுனியாவிலிருந்து சந்தோஷ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்றைய நாள் என்னுடைய விருப்பத்தறிவு பாடல்கள் மற்றும் என்னுடைய உணர்வுகள் கலந்த சில விஷயங்கள் நானும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க என்று சொல்லி அவர் சொன்ன ஒரு விஷயம். நேரம் சரியாக 9:08 ஆகிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். உங்களுடைய மனதை வென்ற அவர் அனுப்பிய பாடல் எந்த பாடல் அப்படின்னு சொல்லி நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில விடயங்கள் காணப்படமாக இருந்தால் அந்த விடயங்களை கூட அந்த நினைவுகளை கூட காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது எங்களுடைய முக புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் இன்னும் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்ட நிகழ்ச்சி. நேரம் சரியாகிறப்ப 9:09.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: வார்த்தைகள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி வவுனியா சந்தோஷினுடைய விருப்பத்திற்கு பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இவருடைய பாடல்கள் சற்று ஒரு மார்க்கமானது. சில பாடல்கள் கேட்கும் பொழுது இனிமையான பாடல்களாகவும், சில பாடல்கள் நாங்கள் கேட்காத பாடல்களுடைய வரிசை பட்டியலில் இருக்கக்கூடிய சில பாடல்களாக இருக்கும். ஆனாலும் கூட அந்த பாடல்கள் கூட கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமான இந்த பாடல் கேட்கும்போது சில உணவுகளை உணர்வுகளை தோண்டக்கூடிய வகையில் ஒளித்தோ இந்த பாடலது பரத்வாஜின் இசையில் காதல் .com திரைப்படத்திற்காக அரிகரன் மற்றும் பிரியதர்ஷினி பாடிய இனிமையான பாடல். லிலோனா, என்னோட லைஃப்ல நான் சின்னதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்லா வளர்த்து வந்தாங்க. நான், என்னுடைய தம்பி, தங்கச்சி, லைஃப் அப்படியே ஷாம்பா கியூட்டாக போயிட்டு இருந்தது. நான் அப்போது Grade 4 படித்தேன்னு நினைக்கிறேன். என்னுடைய தம்பி Grade 3 படித்தான், தங்கச்சி குட்டி பொண்ணு. அப்படியே லைஃப் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக, நான், என்னுடைய அம்மா அப்பா, அப்படியே லைஃப் போயிட்டுருந்தது. திடீர்னு ஒரு விபத்து. எனக்கு அந்த வயசில் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது அப்பாவினுடைய அந்த உடல் அந்த ஒரு இடத்துல கொழந்தை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல அப்பாவினுடைய அந்த உடலை கொழந்து வச்சுரு அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சத்தியமாக தெரியல. எனக்கு அளவு முடியல. நான் அப்பாவை தேடி தேடி வந்தேன். அப்பா ஒரு ஓரத்தில் ஏதோ நாலு பக்கமும் மூடப்பட்ட ஒரு பெட்டியில் மூடி வச்சுருந்தாங்க அப்பாவை. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் அம்மாவை கேட்கும்போது அம்மா அழுதுச்சிருந்தாங்க. அப்படியே ஒரு நாள் அப்படியே கடந்து ஓடினது. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய ரிலேஷனாக வந்திருந்தாங்கண்டா. அவ்வளோ ரிலேஷன், அவ்வளோ பேர், என்னுடைய அண்ணாக்கள், மச்சான், அண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாருமே. அவங்க கூட நான் சின்ன, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாத ஒரு ஏஜில் அவங்க கூட சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தேன். சிரிச்சி சந்தோஷமாக விளையாடிட்டுருக்கேன். தம்பி ஒரு பக்கம் விளையாடிட்டுருக்கான், தங்கச்சி ஒரு பக்கம் விளையாடிட்டுருந்தாங்க. அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நாள். காலங்கள் கடந்து ஓடியது. நானும் அந்த தரம் 4 கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர ஆரம்பித்தேன். என்னுடைய அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. தினம் கூலி வேலைக்கு தான் போவாங்க. எங்கள் ஊரில் கூலி வேலை அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை இருக்கணும்னா அந்த வேலையை நான் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வவுனியா அப்படின்னு சொன்னாலே என்ன கூலி வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி. என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போயிட்டு என்னை வளர்த்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நானும் ஒரு Grade 10 மாதிரி, Grade 9 அந்த கிளாஸ் வரும்போது எனக்கு ஒரு அளவு வீட்டோட கஷ்டம் மற்றும் தாத்தா பாட்டி, அம்மா, என்னோட க்யூட்டான தங்கச்சி, பாப்பா, தம்பி எப்படின்னு சொல்லி லைஃப் என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி லைஃப்பில் நான் டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. அந்த கட்டத்துக்காக நடும் இந்த கட்டத்தில் ஒரு டிசிஷன் எடுத்தேன். என்னுடைய ஸ்டடி அப்படியே லீவ் பண்ணிவிட்டு நானும் ஒரு வேலைக்கு வந்தேன். வேலை அப்படின்னு சொல்லி தேடும்போது ஒரு பக்கம் வேலை செய்யும் போது ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில பேர் என்னை அதிகமாக காயப்படுத்தினாங்க. உன்னுடைய அப்பா உங்களெல்லாம் விட்டு போயிட்டாரு, அப்படி ஏராளமான விஷயங்கள், ஏராளமான பேச்சுக்கள், உங்கள் அப்பா குடிகாரர் அப்படின்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள், அம்மாவை தப்பா பேசினாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமே, சொந்தக்காரங்க எல்லாருமே, ஏன் என்னுடைய நண்பர்கள் கூட உனக்கு தான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய முகத்துக்கு நேராக என்னை ரொம்ப ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஜில் அதெல்லாம் எனக்கு அதிகமான வழியை கொடுத்தது. அதுக்கு பின்னாடி நான் அங்கேருந்து என்னுடைய Grade 10 நான் 11 போக வேண்டிய அந்த நேரம், நான் எல்லாரும் போலவே நான் பேசிக்காக வந்து நான் நல்லா படிப்பேன், எஃப்எல்ஹெச்சான ஸ்டூடெண்ட் அப்படிலாம் சொல்லலைன்னா, நான் நார்மலாக படிப்பேன், நான் எக்ஸாம் செஞ்சுருந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன், ஏ லெவல் போயிருப்பேன், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பேன். நான் சொல்லி தெரியாது, ஆனால் ஓரளவு ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பேன். அந்த ரிசல்ட்ஸோட அடுத்த கட்டமாக நானும் ஒரு வேலைக்கு போயிருப்பேன். ஆனால் இன்னைக்குன்னா வந்தாலே வாழ வைக்கும் கொழும்புல, இந்த கொழும்புல நானும் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். என்னுடைய ஏஜ் அப்படின்னு சொல்லுனா ரொம்ப பெருசாகலாம் இல்லைண்ணா. எனக்கு இப்போது 26, 26 வயசாகுது. இந்த 26 நான் ஒரு பார்க்காத எல்லா விஷயமும் என்ன கடந்து வந்து பார்த்துட்டேன். அந்த ஊழல் அந்த கேட்டகரியில் நான் வந்து கொழும்புக்கு வேலைக்கு வந்தேன்னா, கொழும்புக்கு வேலைக்கு வரும்போது என்னுடைய பக்கத்து வீட்டு அண்ணாவத்தில் என்னை வேலை கூட்டிகிட்டு வந்தார்.
முது முத வேலை, ஐடென்டி இல்லை, வெளியில் எங்கேயுமே போக முடியாது. அந்த வேலைத்தலை தொழுக்கி அடிமையான ஒரு வாழ்க்கை. காலையில் சாப்பாடு தருவாங்க, காலையில் 6:30-7 வேலைக்கு போய் ஆகணும், ஈவினிங் 8-9 அந்த டைம் ஆஃப், சாப்பாடு தருவாங்க, டீ தருவாங்க, ஒரு வேலை சாப்பாடு அந்த ரூமுக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்லி லைஃப் போயிட்டுருந்தது. எப்படி லைஃப்பும் கடந்து போயிட்டுருக்கு, வீட்டுக்கு காசு அனுப்புறது, தங்கச்சி படிக்கிறாளான்னு சொல்லி பார்க்குறது, இடையில இடையில வீட்டுக்கு போகிறது, தம்பியோட ஸ்டடீஸ்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி எப்படி லைஃப் எதுக்கோ ஓடிட்டுருக்கேன்னு சொல்லி ஓடிட்டுருந்தது. அந்த நேரத்தில் கொழும்புல நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். எல்லாரும் யோசிப்பீங்க, அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஓவர் ஆல் அந்த ஏஜில் இல்லைங்க, ஒரு 22-23 அந்த கேட்டகரிகளுக்கு நான் ஒரு கேர்ளை பார்த்தேன். ரொம்ப பிடிச்சி போனது. இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களும் வேலை பண்ணாங்க, வேலை பார்த்தாங்க. தொடர்ச்சியாக சந்தோஷனுடைய அந்த நினைவுகளோடு நாங்களும் இணைந்திருக்கலாம். நேரம் சரியாக இரவு 9:34 தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தமான ஒரு கதை.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வவுனியா சந்தோஷினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றைக்கு விருப்பத்திற்கு பாடல்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கைகள் அப்படின்னாலும் சில விஷயங்களை கடந்து போகணும் சொல்லி நினைச்சு கொழும்புக்கு வேலைக்கு வந்த சந்தோஷ், கொழும்புக்கு வேலைக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியை நல்லா பார்த்துட்டேன். என்னுடைய தங்கச்சிக்கு தேவையான எல்லா விஷயமும் வாங்கி கொடுத்தேன். தம்பி நல்லா படிச்சுட்டு இருந்தான். அம்மாவை ராணிமாய் பார்த்துக்கிட்டேன். அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை யாருக்கும் என்ன காட்டினதில்லை. தங்கச்சிக்கு அப்பாவா, தம்பிக்கு ஒரு நல்ல அண்ணாவா, அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனா, என்னால் புரிஞ்ச வரைக்கும் இருக்க ட்ரை பண்ணேன் இருந்தேன். அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது. அப்படியே குழுமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறேன். சிலரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வேலையிலேருந்து இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே யோசிச்சு இன்னொரு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போன பின்னாடி அங்கே ஒரு அங்கே நான் வேலை செய்கிற இடத்துல அங்கே ஒரு பொண்ணு பார்க்குறேன். ஸ்டார்டிங்கில் நான் எதுவுமே பெருசாக பேசல, அவங்களும் என்கிட்ட எதுவுமே பேசல. ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறோம். அப்படியே ஒரு 1 week, 2 week, 3 week அப்படியே கடந்து போகுது. எங்கள் எல்லாத்துக்குமே அவங்க தான் இந்த மதிய நேரத்தில் டீ ஊற்றி கொடுப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி டீ ஊற்றி கொடுக்கும்போது அந்த டீ கப்பை வாங்கிட்டு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. நான் எதுவுமே சொல்லாமல் நான் கடந்து போயிட்டேன். இது ஒரு நினைவுகளா அப்படின்ட்டு அப்படியே சில நாட்கள் அப்படியே அதோட ஓடிட்டுருக்கு. ஓடிட்டுருக்கும் போது ஒரு நாள் வீட்டிலேருந்து ஒரு கால் வந்தது. நான் கடைக்கு வேலைக்கு போனதுக்கு பின்னாடி வீட்டிலேருந்து ஒரு கால் வந்தது. அம்மாவுக்கு சரியான காய்ச்சல் அப்படின்னு சொல்லி தம்பி கால் பண்ணுறான். அப்போது என்னுடைய பஸ்கிட்ட போயிட்டு எனக்கு எப்படின்னு அவசரமாக ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு திரும்பி வரும்போது என் கூட அந்த நண்பர்கள் எல்லாமே நீ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் போயிட்டு அந்த பொண்ணு ஒன்று தேடினேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கு என்னடா அந்த பொண்ணு நம்மளே தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. ஓகே அந்த பொண்ணுக்கிட்டே போய் கேட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்கும்போது நீ தேடினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னா. அங்கே ஆரம்பித்த ஒரு காதல், அங்கே ஆரம்பித்த ஒரு காதல். இது காதலாம் இல்லை, ஏதோ என்னுடைய எல்லா விஷயமே அவள் என்னுடைய நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். என்னுடைய சின்ன லைஃப் நான் வீட்டுக்காக என்ன பண்ணிட்டுருக்கேன், என் எவ்வளோ எஃபெக்ட் போட்டுட்ருக்கேன், என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன், இதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமே தெரிஞ்சுட்டு அந்த விஷயம் அது காதலாக மாறியிருக்கு. அப்படியே கடந்து போகுது அந்த காதல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓகே நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியாச்சு லவ் அப்படியே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் தம்பி, தங்கச்சி, அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஃபேமிலியும் இருக்குது. அப்படியே நான் காலங்கள் போயிட்டுருக்கு. என்னை பற்றி அவளும் புரிஞ்சுக்கிட்டா, என்னோடய வீட்டில் அவளும் பேசுகிறா அப்படின்னு சொல்லி நாட்கள் அப்படியே கடந்து போயிட்டுருக்கேன். போகும்போது ஒரு நாள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி அம்மாவும் எங்களை விட்டு தவறிடுறாங்க. அப்போ இவளும் வந்தேன், இவளும் பவுனியாவுக்கு வந்தேன். வந்து அம்மாவை பார்த்தா அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவை பார்த்தா பார்த்து அங்கே இருக்க ரிலேஷன் எல்லாமே இருக்காங்க. இப்போ எங்கள் கூட ரிலேஷன் நடுவில் ஒரு சிறிய ஒரு காலப்பகுதி, குறிப்பாக ஒரு 5-6 வருட காலப்பகுதியில் வந்து எந்த ரிலேஷனும் போய் எங்களை தேடி வரல. இப்போ நாங்கள் வந்து ஓகே ஓரளவு வீடு கட்டி நான் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு நான் மட்டும் கஷ்டப்படலைங்க, எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் எல்லாமே சேர்ந்து கஷ்டப்பட்டு எங்களுக்கான ஒரு அழகான குட்டி வீடாக கட்டி அழகான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மா இருந்தோடைக்கு எல்லாருமே எங்களை தேடி வந்தாங்க. எனக்கும் தெரியும் இதெல்லாமே போலியான விஷயம், எல்லாம் அழுகிறாங்க, எல்லாருமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நானும் கேட்டிருக்கேன்ல ஒரு என்னுடைய சின்ன வயசில் நானும் இதெல்லாம் கேட்ட சில விஷயங்கள். ஸோ எனக்கும் மாறாது மறக்காது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நானும் அதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இருந்தாங்க, அவள் ஓடி வந்து என்ன இறக்கி கட்டி பிடிச்சி ஓகே உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோப் கொடுத்தா ஓகேன்னு சொல்லி சில நாட்கள் அப்படி என்னுடைய கடையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க. அப்படி லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுண்டிலோ, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாததிலோ. என்ன செய்ய, கடந்து போய் தாகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் உடைஞ்சேன் அப்படின்னு சொன்னால், நானும் உடைஞ்சு அழுது அப்படின்னு சொன்னால் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷன் என்கிட்ட கட்டாயம் இருந்தது. அந்த கொஷனோட நானும் ஓகே அப்படின்னு சொல்லி அதை கடந்து போகணும், இதான் லைஃப் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே லைஃப் ஓடிட்டுருக்கு, ரொம்ப தூரமாக நாங்கள் அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி கூட தம்பி தங்கச்சி இருக்காங்க, தம்பி நல்லா படிக்கிறான். தம்பியோட ஓலவல் ரிசல்ட்ஸ் வந்தது. தம்பி நான் எதிர்பார்த்ததை விட வீட்டு கஷ்டமெல்லாம் உணர்ந்து ஓலவல் 90 எடுத்தான். எடுத்து ஓகே ஹையர் ஸ்டடிஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் பயோ செய்கிறேன் சயின்ஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சயின்ஸ் ஓகே நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தம்பியும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அப்படி லைஃப் போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் அப்படி நானும் வேலைக்கு வந்துட்டு கொழம்புக்கு வந்துட்டு வந்ததுக்கு பின்னாடி இந்த காதல் அப்படி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகுது. இந்த காதல் அழகான ஒரு விஷயம் இல்லை, காதல் நல்ல அழகான விஷயம்தான். ரேடியோக்கு தொடர்ச்சியாக காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நேரம் சரியாக இரவு 9:52. தொடர்ச்சியாக அந்த கதையோடு, கதை அல்ல ஒருவனுடைய வாழ்க்கையில் நடந்த யதார்த்தமான ஒரு விஷயம், அந்த விடயத்தோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக இரவு 9:52.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வவுனியா சந்தோஷனுடைய விருப்பத்திற்கு பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 10:02.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:08 ஆகிக்கொண்டிருக்கின்றது. வவுனியா சந்தோஷினுடைய நினைவுகள் மற்றும் அவளினுடைய விருப்பத்தேர்வு பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியுடைய 2வது மணித்தியாலத்தில் காலடி எடுத்து வைத்து நிகழ்ச்சியுடைய 2வது மணித்தியாலத்தினுடைய 8வது நிமிடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். என்னுடைய அம்மா என்னுடைய பிரிவுக்கு பின்னாடி நான் அதிகமாக சில விஷயங்களை மிஸ் பண்ணேன். அது அந்த அரவணை பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் அந்த தூங்க போற நேரத்தில் அம்மா கால் பண்ணி சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு சில வார்த்தைகள், அப்பா இல்லாத ஒரு இடத்த ஃபுல்ஃபில் பண்ண ஒரு உன்னதமான ஒரு ஜீவன், நான் ஒடிஞ்சு போய் அழுகப்பெல்லாம் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஜீவன், எனக்காக இந்த உலகத்தில் யார் இருக்கான்ற க்வெஸ்சனுக்கு விடை கொடுத்த அந்த ஒரு ஜீவன் என்னுடைய அம்மா. அம்மாவை நான் லைஃப்பில் இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கடைசி நிமிடங்கள் நான் பக்கத்தில் எல்லாம் போயிட்டனோ, கடைசி நேரங்களில் நான் பக்கத்தில் இருந்திருக்கலாமோ, வேலை தம்பி ஸ்டடி தங்கச்சி படிப்போ தாத்தா பாட்டி காதல் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பின்னாடி ஓடி ஒரு அழகான ஒரு லைஃப் அம்மா கூட இருந்து அந்த லைஃப்பை மிஸ் பண்ணிடுவேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேனும் அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிடலாம். இந்த நிமிஷம் இந்த நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உலகத்தில் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி நம்ம கூட பிறந்தவங்க இவங்க எல்லாரையுமே தாண்டி நாங்கள் நேசிக்கக்கூடிய அந்த காதலாக இருக்கலாம், இந்த சர்க்கிளை தாண்டி நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட எங்களுடைய அன்பை காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, இந்த சர்க்கிளை தாண்டி நாங்கள் காட்டக்கூடிய அன்பு அது நிலைத்திருக்கக்கூடியதும் இல்லை, இவங்களை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கலாம் வேண்டாம், அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். என்னுடைய அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் இனி இந்த வாழ்க்கையில் இந்த நாட்களை நான் எப்படி கடத்த போகிறேன், அப்பா இல்லாத அந்த உணர்வை அம்மா ஃபுல்ஃபில் பண்ணாங்க, இப்போ அம்மாவும் இல்லை, தாத்தா பாட்டி இருக்காங்க ஆனால் அவங்களே இப்போ சின்ன குழந்த மாதிரி, எல்லாரையும் சேர்த்து எல்லா சுமையையும் அம்மா அப்பாவும் என் தலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருந்தது. ஆனால் இதை நான் சுமையாக பார்க்கல, தம்பி ஸ்டடி தங்கச்சி இது ரெண்டு சுமையாக பார்க்கல, அது என்னுடைய கடமை இல்லை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக ஓடிச்சிருந்த இந்த வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அந்த 26 வயசையும் தாண்டி வந்தேன். காதல் அதே காதல், ஒரே காதல், ஒரே இடத்துல வேலை, இன்னும் அதே இடத்துல வேலை. இப்போது அந்த இடத்துல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு 10 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நல்லா சிலரி, ஏன்னா நம்பிக்கையான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி என்னுடைய முதலாளி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய பாஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதனால் சேலரி எந்த இஷ்யூ இல்லை, லைஃப் டே ஓடிட்டுருக்க, வீட்டில் விடுப்பேசை கட்டிட்டோம், வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன் தம்பிக்கு, தங்கச்சி படிச்சுட்ருக்கா இப்போது பல்கலைக்கழகத்துக்கு போக இருக்கா, தம்பி 7வது முடிச்சுட்டான் பயம் முடிச்சுட்டு இப்போது அவனும் யூனிவர்சிட்டியில் இருக்கான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் இப்போ அவங்க பேசும்போது நல்லா பார்த்துக்கிட்டேன், எல்லாமே பண்ணேன், பார்த்து பார்த்து பண்ணேன், பட் ஒரு சில விஷயங்கள் என்னுடைய தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை தாத்தா பாட்டி என்னுடைய நண்பர்கள் இல்லை காதல் இவங்க யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தோணுது. எல்லாருக்காக என்னுடைய லைஃப்பை நான் தொலைச்சேன்ல, எல்லாருக்காக என்னுடைய லைஃப்பை நான் தொலைச்சி கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து அடிபட்டு தெரியாத ஒரு ஊர், தெரியாத என்னுடைய நண்பர்கள் என்ன பேச போகிறேன்னு சொல்லி தெரியல, கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு யாருக்காக வாழ்ந்த அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஃபேமிலிக்காக வாழ்ந்துருக்கேன், காதலையும் தாண்டி ஃபேமிலிக்காக வாழ்ந்துருக்கேன். இப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் எனக்குள்ளே இருக்கிறீங்களோண்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சொல்லியிருந்தாங்க. இந்த கேள்வி ஏழமான கேள்விகள் இருக்கு, இவங்களாம் என்னை கடைசியில் பார்க்க போகிறாங்க, இவங்களுக்காக நான் அதிகமாக பண்ணேன், பண்ணதை சொல்லி காட்டணும்னு நினைக்கல பட் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி
சந்தோஷ் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப மனசு உடஞ்சி ஒரு சில வார்த்தைகளை வரிகளாக சொல்லியிருந்தாங்க, உணர்வுகளை வரிகளாக சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த நினைவோடு காற்றில் வசந்தத்தின் வசந்த நிலவம் நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் ஒருவர் நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஹாய் டிலோனா தான் தனு யாழ்ப்பாணத்திலிருந்து. என்னுடைய காதல் அழகான ஒரு காதல், காதல் அப்படின்னு சொன்னாலே அழகானது இல்லைண்டா. ஸோ என்னுடைய காதலும் அழகானது. நாங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக லவ் பண்ணோம். எங்களுடைய காதல் தப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் காதலிச்ச இடம் தப்பான்னு சொல்லி தெரியலாம். எங்களுடைய காதல் எப்பவுமே தப்பாகாது, ஆனால் நாங்கள் காதல் பண்ண இடம் தான் தப்புன்னு நினைக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாரும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி தெரியலண்டா. இந்த காதல் அப்படின்னு சொன்னால ஏன் அதை ஒரு விரோதமான செயலை பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரியல. இதயங்கள் அருகில் இருக்கும் பொழுது இருக்கும் இடங்கள் ஒன்றும் தூரம் இல்லை. நேரம் நெருங்க விடாமல் தடுப்பதால் தவிக்கும் இரு நெஞ்சம் தொலைவாள். இந்த கவிதை நான் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய காதலி இப்போ என் கூட இல்லை, என்கிட்ட வந்து ரொம்ப தூரமாக பிரித்து அவள் இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாத அளவு தூரமாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த காதலை நீங்கள் எவ்வளோ வேணால் பிரிக்கலாம், ஆனால் உண்மையான காதல் கட்டாயம் கை கூடும், கை சேரும். என்னுடைய காதலை நான் அதிகமாக மிஸ் பண்ணுறேன். இப்போ அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, எப்படி இருக்காங்க, இந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஆனால் அவளோட அந்த நினைவுகள் மட்டும் என்னை வாட்டி வதச்சிட்ருக்கண்ணா என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து தனு நிகழ்ச்சி கட்டிட்ருக்கதாகவும் என்னுடைய காதலி தர்ஷாவை அதிகமாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் தர மாட்டிங்களா, எங்களுடைய அன்பான காதலுக்காக அப்படின்னு சொல்லி. காதல் அழகான விஷயம் இல்லை, எல்லாருமே இந்த காதலில் தான் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஒழுக்கம் இந்த பாடல் பவுனியா சந்தோஷ் விரும்பி கேட்ட, தன்னுடைய அம்மாவை மிஸ் பண்ணுறதா விரும்பி கேட்ட ஒரு பாடல்.

0: கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் நூற்று இரண்டு திசமாறு உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: Hi, Malini.
1: I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை மடுள் செம்ப மாதவியிலிருந்து கே.தி.சன் விரும்பி கேட்ட பாடல்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு வவுனியா சந்தோஷினுடைய விருப்பத்திற்கு பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவில் நீங்களும் இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கமணி தொலைபேசியிருக்கும் 0312-775-0001 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அப்படியே சந்தோஷனுடைய வாழ்க்கையும் அப்படி நகர்ந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண ஒரு ஃபேமிலி இப்போ என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார். காதல் ஒரு பக்கம் இருக்க வேண்டா, காதல் இன்னும் அந்த காதல் அப்படியே இருக்கு. அது காதலாக இருந்தது இப்போ ஒரு கட்டத்தை தாண்டி வெட்டிங் லைஃப் அவளுக்கு வந்தோம். ஆனாலும் கூட அந்த காதல் இன்னும் இருக்கு. தம்பி அப்படியே யூனிவர்சிட்டியில் இருக்கான், தங்கச்சி யூனி போக போகிறாங்க, தாத்தா பாட்டி அப்படியே இருக்காங்க, லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த அம்மா அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள், அந்த உறவுகள் இல்லாமல் நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா லைஃப்பில் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டு ரொம்ப என்ன லைஃப் இது, ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு லைஃப்பில் ரொம்ப அவமானப்பட்டோம் நான், தம்பி தங்கச்சி எல்லாமே. அதிகமாக தங்கச்சி அதிகமாக காயப்பட்டா. அவள் காயப்படும் போதெல்லாமே நான் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன தான் கை கொடுத்து தூக்கி விட்டாலும் கூட இன்றும் அது சில நினைவுகள் வதைக்கின்றது. இந்த நிகழ்ச்சி என்னுடைய வீட்டுக்கு அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கின்றேன். அதாவது என்னுடைய தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டிக்கு அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அவரே ஸ்மைலிங் அனுப்பியிருக்காரு. ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்கடா இந்த லைஃப்பில், நான் யாருக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும்னு இப்போ அவங்க என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. நான் கால் பண்ணாலே அண்ணன் நான் பிஸியாக இருக்கேன், பிறகு எடுக்கட்டா தங்கச்சி நான் கால் பண்ணா அண்ணா படிச்சுட்ருக்கேன்டா பிறகு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தொட்டு தூக்கி வளர்த்த அந்த உறவுகள் இப்போ என்னை ஒரு பொருட்டாக கூட நினைக்காம நான் இருக்கேனா, இருந்துட்டேனா, சாப்பிட்டேனா, என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கூட எந்த விதமான வார்த்தையும் கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக சந்தோஷம் அனுப்பி வைத்த அந்த உரையிலிருந்து இருக்கு. வாழ்க்கையில் நாங்கள் எல்லாருமே எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் யாருக்கு செய்வோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய உறவுகளுக்கு மட்டுமே எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் துள்ளி அளவு கூட இருக்காது. நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் உண்மையான அன்போம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோட வவுனியா சந்தோஷினுடைய பிறப்பதறி பாடல்கள் மற்றும் உணர்வுகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமையான இரவு பொழுது வணக்கம் நாடும் நிகழ்ச்சியோடு ஹேட்டன் சத்யா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் நாடும் நிகழ்ச்சியோடு, இனிமையான பாடல், இனிமையான சந்தோஷனுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஜஃபீர் அன்பான வணக்கம். வாழ்த்துக்கள் கசீம், கதீஜா, ஹயாஸ், நிசார், சரீத், நுரைச்சோலையிலிருந்து நாங்களும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நாங்களும் என்று சொல்லி இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து நன்றி சொல்லியிருக்காங்க. நாகராஜன் பொதுவையிலிருந்து பாடகர் ஜியா அன்பான வணக்கம் சொல்லி, ஹாய் அன்பான இரவு பொழுது வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு, நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, மிகவும் கவலையாக உள்ளது டிலோ, அந்த தம்பிக்கும் எல்லாத்துக்குமே இறைவன் அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சனி கொஸ்தாந்திலிருந்து அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அக்கறை பெற்ற பள்ளிக்குடியிருப்பு அப்துல் காதர் அன்பான வணக்கம் சொல்லி, நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் என்ற பசனை பாலச்சந்திரன், ஹாய் ப்ரோ இனிமையான இரவு நேர வணக்கம், நான் ஹேட்டனில் இருந்து ஹேட்டன் டெம்ப்ளஸ் டவுனில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று கண்ணன் அன்பான வணக்கம் சொல்லி, பலங்குடி அவனாசி வைஜெயந்தி மாலா மற்றும் ஹேட்டாம்பிட்டிய புஷ்பராஜ், ஆரம்பதி இதய ரத்னம், முத்தையா காளிமுத்து, புவனேஸ்வரன் மங்கை கரசி, மாளிகாவத்தை சந்திரவ குஷன், சொப்பிலந்து மணிவண்ணன், கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா, மதுரை தர்ஷினி குணசேகரன், கேவலின் ஆகாஷ், அன்பான வணக்கம் சொல்லி பண்டாரவழி வினோதன், வினோலதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஸ்,
கொள்வ 15 ரமேஷ்கன் ஜெயசீலன் ஸ்டீவன் டெய்லர் ஸ்டீவன் கன்யா மகுரூப் நகர் நசூர் கண்களை சொல்லி மில்டன் ரமேஷ்கான் ஆன்முகம் ரமேஷ் பாரின் நிஷாந்தன் புதுவையில் ஜமால்தீன் லெந்துள்ள எல்ஜின் ஸ்ரீதாஸ் குமுதா கிருஷ்ணசாமி மாவனல்லை நிஷா குஞ்சா கனி அசுதன் உஷகான் தமிழ்நாட்டிலிருந்து பண்ணிப்படும் மணிகண்டன் என்று சொல்லி அன்பான உறவுகள் அத்தனை பேரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த பாடலை கூட என்னுடைய அன்பான காதலிக்காக தாங்க இவ்வளவு நேரம் என்னுடைய ஃபேமிலியை நான் ரொம்ப பற்றி பேசிட்டேன். என்னுடைய காதலி இப்போ மனைவி என் கூட பக்கத்தில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் மறக்காமல் தந்துடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நேரம் சரியாகிறது 10:45 நிமிடம்.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடலோடு பவுனியா சந்தோஷனுடைய நினைவுகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை எப்படி நகர்ந்து போனது என்று சொல்லியிருந்தார். தற்போது காதலை முன்னல் காதலி ஆகிய அவள் தற்போது மனைவியாகவும் காதலியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாள். என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் எனக்கு துணையாக இருந்தவ. நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஆறுதல் தந்த ஒரு தோழி, ஒரு தோழன், அம்மா, அப்பா, எல்லோருமாக இருந்த ஒரே ஜீவன் என்றால் அவள் அவள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் நான் அவளுக்கு அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லி தெரியல. ஒரு என்னுடைய காதலை ஓப்பன் சொல்கிறேன் சொல்லுவேண்டா, சிம்பதினால் வந்தது விஷயம் சொல்லுவாங்க. சிம்பதினால் இந்த விஷயமே வர்றது நிலைக்காது அப்படின்னு சொல்லி, ஆனால் சிம்பதி இல்லை, அது ஒரு விதமான ஒரு உணர்வு. அது சொல்கிறது எனக்கு வார்த்தைகள் தெரியல சொன்னத அப்படி சொல்கிறேன். என்னுடைய அந்த நிலை, என்னுடைய மனப்பக்குவம் எல்லாத்தையும் பார்த்து பிடிச்சி போய் எனக்காக வந்தவ அவ. அவங்கள நான் சந்தோஷமாக பார்த்துட்ருக்கேன், பார்த்துக்கிறேன், எப்போவுமே பார்த்துப்பேன். எங்களுக்கும் அழகான ஒரு குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லி லைஃப் போயிட்டுருக்கு. என்ன தகுந்தாலும் ஆறுதல்னா அம்மாவதே சந்த நொடிகள். நீ முன்னாடி போன பின்னாடி வரேன்னு சொல்லி நமக்கு கொழுத்துணை இருக்கக்கூடிய அந்த தந்தை, கஷ்டப்படும் போது கை தூக்கி வர்றதுக்கு சகோதரன், ஓடி வந்து அன்போடு கட்டி அரவணைக்க ஒரு தங்கச்சி, நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க ஒரு தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி எல்லா சர்க்கிளுமே இருந்தாலும் அம்மா அப்பா மிஸ் பண்ணுறேன். என்னுடைய தம்பி இப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுறான், பெரிய ஆகிட்டாங்கல்ல சாதா அப்படின்னு சொல்லி கடந்து போகிறதா இல்லை அப்படின்னு சொன்னா, நான் அவனை தம்பியாக பார்க்கலையே, நான் அவன் என்னுடைய மகனை பார்த்தேன், தங்கச்சி நான் தங்கச்சா பார்க்கல, என்னுடைய மகளாக பார்த்தேன். இப்போ ஏன் இப்படி நடந்துட்டுருக்காங்க நடந்துக்கிறாங்க? ஆனால் இந்த நிமிஷம் உன்னை சொல்லி காட்டல, நான் செஞ்ச விஷயங்கள் எப்பவுமே சொல்கிறதும் இல்லை, அது என்னுடைய பழக்கமும் இல்லை. ஆனால் எந்த விஷயம்னாலும் நான் செய்வேன். நான் இப்போ நான் என்னால் முடிஞ்ச விஷயம் எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். அம்மா அப்பா இல்லாத உணர்வு அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருப்பேன். நான் அவங்கக்கிட்ட கேட்குறது, நான் கால் பண்ணும்போது எனக்காக ஒரு 5 நிமிஷம், எனக்காக ஒரு சின்ன டைம், அவ்வளோதான். எப்பயாவது ஒரு நாள் வந்து என்னுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு போகலாம், என்னுடைய குழந்தைய பார்த்துட்டு போகலாம் மாமின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிக்க என்னுடைய குழந்தை துவச்சிட்ருக்கான். எந்த இன்னும் பெருசாக ஒன்றுமே நடக்கலையே நம்ம லைஃப்பில். நீங்கள் யூனி போனீங்க, தங்கச்சி யூனி போக இருக்கா. இடையில நான் வெட்டிங் முடித்தேன், முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன், அவங்க வீட்லேயும் பிரச்சனைகள், ஒன்றுமே இல்லாதவனை நீ வெட்டிங் முடிக்க போகிற, அம்மா அப்பா இல்லாதவனை நீ முடிக்க போகிற அப்படின்னு சொல்லி அவளுக்கு இருந்த ப்ரெஷர். ஸோ முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது, என்னை நம்பி வந்தவங்களை நான் எப்படி கைவிட்டுறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருந்தது. இந்த நேரத்தில் அம்மா இருந்தாலும் அதை சொல்லியிருப்பாங்க, ஓகே நீ அவளை வெட்டிங் முடி அப்படின்னு சொல்லி. அதுதான் நான் அனுப்பினேன், நான் பண்ணது தப்பா, அதனால நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன வெறுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த நிமிஷமும் தாத்தா பாட்டிக்கு தெரியும், உங்களுக்காக எல்லா விஷயமும் நான் பண்ணிட்டுருக்கேன். இதை நான் சொல்கிறது கேவலமான ஒரு விஷயமா இருக்கலாம், அப்பயாவது என்னுடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை நான் கால் பண்ணி சொல்லியிருக்கலாம், டயல் பண்ணி கால் பண்ணி சொல்லியிருக்கலாம். நான் பேசுறது பொறுமையாக கேட்குறதுக்கு இங்கே யாருமே எனக்கான டைம் ஒன்று தரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலாக, ரொம்ப பெயினாக அவருடைய உணர்வுகளை பகிர்ந்திருக்காரு. இன்னமும் மிக முக்கியமான விஷயம், காற்றில் வசந்தத்தின் இந்த வசந்த நிலா, விருப்பத்தெருவு வசந்த நிலா, உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு நகரணும்னு நினச்சிங்க என்று சொன்னால், எதிர் வரும் வியாழக்கிழமை உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு பயணிக்க நானும் காத்துக்கொண்டு இருக்கின்றேன். அதற்காக நீங்கள் எங்களுடைய தொலைபேசி அழைப்பினுடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி எங்களுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் வாயிலாக நீங்களும் அதனை அறிவிக்கலாம், அல்லது எங்களுடைய முகவரிக்கு உங்களுடைய கைப்பட உங்களுடைய உணர்வுகளை எழுதி அதனையும் நீங்களும் அனுப்பி வைக்கலாம். நேரம் சரியாக இரவு 11:14 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியுடைய முதல் நிகழ் சொந்தம் இப்போ நேரத்திற்கு முதல் நிகழ் சொந்தம். அன்பான வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் சந்தங்களை இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம். சந்தோஷனுடைய விருப்பத்தேறி பாடல்கள் எத்தகைய அருமை, கேட்கும் போது அவ்வளோ இனிமையாக இருக்கு என்று சொல்லியிருக்காங்க யுகா. அன்பான வணக்கம் டெலிவன நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி அபி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் பெட்டிக்ளோர்லேருந்து. ஹாய் அன்பான வணக்கம் டெலிவன நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல், என்னுடைய அன்பான வருங்கால மனைவி உஷாக்காக இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சசி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காரு. ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு நிலு நானும் காதலிக்கிறேன். என்னுடைய காதலும் அழகான காதல். இந்த காதலில் நான் பேச வாழ்ப்பெல்லாம் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க. அது அதிகமான பெயினை கொடுக்குது. அந்த ஃபீலை உடைச்சிட்டா திரும்ப வராதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அகல்யா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று நேரம் சரியாக இரவு 11:14.

0: நெஞ்சிடும் பனி துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6
1: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சுதான்.
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

கலைச்சொலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக இரவு 11:35 ஆகிக்கொண்டிருக்கின்றது. அழகான இலப்பொழுதில் இனிமையான நினைவுகளை சுமந்து கொண்டு வவுனிய சந்தோஷனுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சில பாடல்கள் சில நினைவுகளை மீட்டு பார்க்க வைக்கின்றது. இன்னும் சில பாடல்கள் எங்களையே சுற்று யோசிக்க வைக்கின்றது. கடந்து போகத்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். ஆனாலும் கூட ஒரு சில விஷயங்கள் கடந்து போகவும் முடியாமல் ஒரே இடத்துல தேங்கி கிடக்கிறது அதிகமான வழிகளை கொடுக்குது அண்ணா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இன்ப துன்பங்களை பார்த்து அடிபட்டு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி நான் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமான பாதை அப்படின்னு சொல்லி தோணும். ஆனாலும் கூட இந்த கடினமான பாதையில் என்னுடைய அன்பான காதலி தற்போது மனைவியானவள் கூடவே இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னும் ஒரு பக்கம் நான் பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையுமே என்னுடைய ஃபேமிலிக்காக பண்ணேன். ஆனால் அவங்க எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுல இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கவலையாக இருக்குது. ஆனாலும் அவன் என்னோடய தம்பி, அவன் என்னோடய தங்கச்சி, அவங்க என்னோடய பாட்டு, என்னோடய தாத்தா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த உணர்வு எல்லா கோபத்தையுமே தூக்கி வீசுகிறது. என்ன தான் இருந்தாலும் என்னுடைய தம்பிக்கு நான் ஒரு அப்பா, என்னுடைய தங்கச்சிக்கு நான் ஒரு அப்பா அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டிக்கு நான் அந்த வீட்டோட மூத்த பேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நான் மட்டும்தான். நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லலைங்க, நான் பண்ணது அதிகமான பெரிய தப்பு. நான் உங்களுக்கு தெரியாம காதல் அப்புறம் வெட்டிங் இதெல்லாமே பண்ணது தப்பு தான். ஆனால் நான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஹோப் கொடுத்து ஒரு உன்னதமான காதலை தருவேன், அவனுக்கு உன்னதமான ஒரு லைஃபை தருவேன்னு சொல்லி கடைசியில் அந்த பொண்ணோட வீட்டில் பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணை நான் இல்லை வேணான்னு சொல்லி நான் வெற்றிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாவம். ஸோ அந்த விஷயத்துக்காக நான் அவங்கள வெட்டிங் முடித்தேன். அதுக்காக மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கு என்னோடய லைஃப்க்கு ஏற்றவாவை, நான் உடஞ்சி நிற்கும் போதெல்லாம் கை கொடுத்தவாவை அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலோ, நான் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து சசி அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. சகோதரர், என்னுடைய எதிர்காலத்துக்காக இனிமையான பாடல் தரீங்களா என்று சொல்லி இனிமையான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். கட்டாயமான நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னோடு பணிபுரியக்கூடிய என்னுடைய தம்பி மடுள் சிமையில் வசிப்பிடமாக கொண்டவர் கேதி சவதியும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் என்னுடைய நண்பர்கள் விஜயகுமார் மற்றும் என்னுடைய அண்ணா ஃபேமிலி எல்லாருமே இணைத்துக்கொண்ட இனிமையான பாடல் டிலக்ஷன் இன்க்ளூடிங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காரு. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு தொடர்ச்சியாக வவுனியா சந்தோஷனுடைய யதார்த்தமான ஒரு யதார்த்தமான அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்த போக்கோடு தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் சரியாக இரவு 11:38 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இந்த பாடலை என்னுடைய அன்பான எதிர்காலத்துக்காக தாங்க அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டிருக்காங்க.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா வசந்த நிலா
1: காஜல வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:44 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. சின்ன நினைவூட்டல், உன்னோடு நான் வாழ்ந்திருக்கின்றேன். சிறிய நினைவூட்டல், உன்னோடு நான் வாழ்ந்திருக்கின்றேன்.

கல்ச்சரி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 11:56 நிமிடம். வவுனியா சந்தோஷனுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலை நகர்ந்தது. கடைசியில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது, என்னுடைய ஃபேமிலி நினைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம், நான் அந்த பொண்ணை கரம் பிடிச்சது. நான் அவருக்கு ஒரு ஒப்பு கொடுத்தேன், நான் அவளை கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் முடித்தேன். இந்த இடத்துல நான் அம்மா இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் அதை தான் செய்ய சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் எப்போவுமே நீ எனக்கு தம்பி தான், எப்போவுமே நீ என்னுடைய உறவு தான், என்னுடைய தங்கச்சி தான், நான் எப்போவுமே உங்களுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கிய டிலக்ஷன் அண்ணா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் என்னுடைய உணர்வுகள் அவ்வளோத்தையும் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட சந்தோஷத்தோடு அண்ணா நான் இன்றைய பொழுது நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய அன்பான மனைவியையும் நான் இணைத்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி பெயர் குறிப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வவுனியா சந்தோஷ் தற்போது கொழும்பிலிருந்து நிகழ்ச்சி சிறப்பித்திருந்தார். இன்னும் ஒரு இனிமையான கவிதை, இது என்னவளுக்காக. புரியாத புதிராய் நீ, புரிய வைக்க தெரியாத கவிஞனாய் நான். புரியாத புதிராய் நீ, புரிய வைக்க தெரியாத கவிஞனாய் நான். நம் காதலின் அழகே இந்த தேடலில் தான் இருக்கின்றது. நம் காதலின் அழகே இந்த தேடலில் தான் இருக்கின்றது. 1000 கவிதைகள் எழுத தெரிந்த எனக்கு ஒன்றை மனதை புரிய வைக்கத்தான் தெரியவில்லை. அபி, புரிந்து கொள்ள நீ விழாவிட்டாலும் விலகி செல்ல எனக்கு மனமில்லை. கண்ணாடி பிம்பமாய் உன் முன்னேதான் அனைத்தும் தெரிந்தும் இன்னும் தெரியாதவன் போலவே கடந்து போகிறேன். என் மௌனத்தின் மொழியை நீ வாசிக்கும் நாள் எப்பொழுது என்று தெரியாது என்று இந்த இனிமையான கவிதை என்னுடையவளுக்காக. நானும் நடிக்கிற பாண்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். என்னுடைய பெயர் அபி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நன்றும் உங்கள் அன்பின் என்பதற்கு முன்பாக, ஹாய் அன்பான வணக்கம் டிலு, என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய சசி அன்பானவருக்கும் சொல்லியிருக்காங்க. சுமித்ராவுக்காக இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து நெய்ய சொந்தங்களையும் இணைத்துக்கொண்டு என்னவளையும் இணைத்துக்கொண்டு நிகழ்ச்சிகளிலிருந்து விடைபெற்று செல்லும் நன்றும் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டிலுக்ஷன். நன்றி சொந்தங்களே.

பலகோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார் வசந்தம் FM.
2: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 2.2 சமார் 2.2 சமட்டேன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம்
1: விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம். நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம மேற்கொண்டாலே போதும், நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டிலேயே அதை எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக, மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல நாம வச்சு, வீட்டுக்குள்ள நுழைகின்ற போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரினுடைய படம், இது வந்து நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும், நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம், இது ரெண்டும் தான் வந்து வைக்கணும். அதற்கு அடுத்தாற் போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கு உள்புறம் பார்த்தாற் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும். பல பேர் மகாலட்சுமியை வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க, அப்படி வைக்க கூடாது. மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்கிற மாதிரி தான் நாம வைக்கணும். அதனால மகாலட்சுமியினுடைய படம் ஒன்று உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும், விநாயகர் படம் ஒன்று வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா இந்த வாஸ்து தோஷம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா, அது அத்தனையுமே போய்விடும். இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார். இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டை எப்படி மாத்த முடியும், வாசல் எப்படி மாத்த முடியும்? அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் முதல்ல. அதற்கு அடுத்தாற் போல வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். எங்க வந்து சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள். நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தானே உட்காறோம். அதனால வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க, கூட்டி ராத்திரியான வெளியில தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல ஏதாவது, இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம், கொலுசு போட்டிருக்கிறோம், குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம், செயின் போட்டிருக்கோம், ஏதோ விளையாட்டு நேரத்துல அது கீழே விழுந்திருக்கோம், நமக்கு தெரியாது. கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில அதை காணோம்னு தேடி நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதுல அடங்கும். அதனால பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். அதனால வீட்டை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். குறிப்பா பூஜை அறை, நம்முடைய சமையல் அறை, இது இரண்டுமே வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும். பூஜை அறையில நல்ல நறுமணம் நிறைந்த வாசனை எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும். அதனால்தான் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. தீபம் நெய் விளக்கினால தீபம் ஏற்றணும். தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி அடியேன் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறேன், அதுல போய் நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தீபம் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னா, அந்த தீபத்தினுடைய தகவல்களை நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீட்டுல கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும். இது இல்லாம நாம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு, வீட்டுல இருந்து அவங்க வெளியில போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லணும். மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்கணும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்றார்.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரம். வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு மே மாதம் 15 திகதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இலக்கம் 0107 5003 அதேபோல 0107 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

102.8 அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துகள் விடுதல் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட ஏராளமான அன்பான உறவுகளும் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் இன்றைய நாள் நலமுடனும் வளமுடனும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி கடக சண்முகநாதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா, இனி அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் லெவன்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனி கால் நேர வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பல்லாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாறா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கம், இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி ஆனையம்பதியிலிருந்து ரத்தின ராஜா நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, காலை வணக்கம். மணி குடும்பம் மற்றும் சிவகாந்த் குடும்பம் மற்றும் சரஸ்வதி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி வந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான நீ கால் நேர வணக்கம்மா, நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி அட்டன் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.

காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடிய நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட ஏராளமான அன்பான உறவுகள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம். மறந்திருக்கும் இந்த நாள்